நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை, மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம் 45 நொடி.

0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று.
0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறளமுதம் கேட்டோம். நேயர்களே, எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். முதலில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை இதில் நாளும் அறிவோம், காலத்தை கடந்த சமையல் தோழி எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி. 7:30

இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:45 நகர்வலம். இதில் சத்தான உணவு எட்டாத கனவு. ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்தி கோவையினை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை சிறப்புரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வருதீன் அவர்கள். 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை. இதில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வயலின், டி வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் நான் ரசிக்கும் உலகம், உலக புகைப்பட தினத்தையொட்டி வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லக்ஷ்மி சேகல் அவர்கள் பற்றிய தகவல். தொடர்ந்து உங்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவச்செல்வி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இதில் அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைக்காணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, இதில் சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு, வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கட ரமணன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 8:02 உலக பேட்மிண்டன் சாம்பியன் 2026 போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில், தொடர்ந்து ரஷார் ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகாணம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹெலோ டாக்டர், இதில் மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல் நலத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியரும் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஆர் தில்லை நாச்சியார் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். FM கோல்டு அலைவரிசையில் காலை 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் கவிதைகள் வழங்குபவர் CH மதன்மோகன் அவர்கள். பிற்பகல் 1:10 இசை மலரில் சித்தூர் எஸ் சுப்பிரமணியன்

0: அவர்களின் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே மாதீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம். திருவண்ணாமலை எஸ் வேதியப்பன், ரத்தினகிரி ஆர் சதீஷ் ஆகியோரின் தவலிசை. இடம்பெறுவது ரூபகத்தாளம் 2வது பகுதி. 2:45 திரை காணம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு அரங்கிசை. இதில் ஹெச் ரத்தினபிரபா அவர்களின் பாட்டு, ஸ்ரதா ரவீந்திரன் அவர்கள் வயலின், ஆர் டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். 7:10 இளைய பாரதம். கதைகள் நேரம் வழங்குபவர் ஏ அபர்ணா. செவ்வாழை கூறும் சமத்துவம் வழங்குபவர் எஸ் கீர்த்தனா. முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் சொல்பவர் எஸ் தர்ஷினி. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரை காணம். 9:30 சர்ச்சா கா விஜயை டெல்லி செய்தி சேவை பிரிவு வழங்கும் நிகழ்ச்சி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 11 மணிக்கு படம் பேசும் கதைகள் உலக புகைப்பட தினம் சிறப்பு சித்திரம் தொகுப்பு என்எல் நரீன்குமார் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு புகைப்படம் புகைப்பட பெட்டிக்கு பின்னால் உலக புகைப்பட தினம் குறித்து புகைப்பட கலைஞர் என் யோகநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல். 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8 மணிக்கு நீ கோரினால். 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 எண்ணினிய பொன்னிலாவே. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேர்களே, இதுவரை எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. National Testing Agency NTA has revamped its examination team by removing 600 experts and onboarding new experts. In a social media post, Ministry of Education said that a 4-tier question paper checking system will be put in place by NTA to strengthen the scrutiny of examination papers. The NTA will also induct 20 to 25 officials in the next 2 to 3 weeks. Further, NTA offices will be shifted to the new premises where security will be reinforced with CISF teams. Jharkhand government last night released a list of 44 recruitment exams that have been cancelled due to irregularities amid student protest over the issue. Issuing 8 notifications, state government said the cancelled exams include those conducted by Jharkhand Public Service Commission (JPSC) and outsourced agency TSR Data Processing Private Limited since 2014. The exams cancelled include recruitment for drug inspectors, assistant professors, deputy collectors, dentist doctors, assistant engineers, civil judges, additional public prosecutors, and forest range officers, among others. Among the other major examinations cancelled are recruitment for lecturers in government polytechnics, senior scientific officers, assistant conservators of forest, and other administrative and technical posts. BRICS nations has reiterated their commitment to strengthening collaboration on environmental protection and sustainable development. A joint ministerial statement adopted on the conclusion of 12th BRICS environment ministers meeting in New Delhi yesterday said BRICS nations also reaffirmed their commitment to advancing the full and effective implementation of the 2030 Agenda for Sustainable Development, the United Nations Framework Convention on Climate Change and its Paris Agreement. The countries emphasized that enhanced international cooperation, including availability of finance from developed countries, is essential to enable developing countries to effectively address environmental and climate challenges. The government has approved an incentive scheme for promoting

0: solution of domestic PNG connections aimed at bringing clean, safe and affordable piped cooking gas to households across the country. The scheme will be effective from 1st of next month. The Minister of Petroleum and Natural Gas said that the scheme is designed to fast-track the expansion of active PNG connections, ensuring that more families can start using piped natural gas in their kitchens at the earliest. Currently, there are 1.74 crore domestic PNG connections across the country. The ministry added the new scheme directly incentivizes the city gas distribution companies to actively convert unbuilt connections into working gas connections and expand the PNG network to new areas. It said that piped natural gas offers households a safer, cleaner and more convenient alternative to LPG cylinders and traditional cooking fuels. Ministry of Finance has said that regional rural banks, RRBs, have recorded strong growth in credit delivery during the financial year 2025-26. The ministry said the performance of RRBs under the Reserve Bank of India's priority sector lending framework remained strong during the year. However, the gross loans outstanding of RRBs increased by 10.3% from nearly 5,24,000 crore rupees in financial year 2024-25 to over 5,78,000 crore rupees in 2025-26. Indian Coast Guard's Daman Air Station conducted a swift operation to save the lives of 9 fishermen who were struck in a sinking boat. According to an official press release, the station received a distress call and immediately launched a Chetak helicopter to the location. In men's cricket, host Sri Lanka will resume the second innings at the overnight score of 84 for 4 on day 4 of the first test match of the series at the Gal International Stadium in Sri Lanka today. India were dismissed for 462 in the first innings, where Sri Lanka made 284 runs. And in hockey, the Indian men's team will face arch rivals Pakistan in a crucial pooled encounter of the FIH Men's Hockey World Cup in Amstelveen, the Netherlands today, with both teams battling for a place in the next round. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
3: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்று இருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்து விட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க, எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். யாரையும் குறைத்தும் எண்ண வேண்டாம், நம்முள் குறை இருப்பதாகவும் எண்ண வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில்

0: நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையை தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்து விடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாருமில்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள் கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: நினைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் 6:15. ஆகாஷவாணி தொடர்ந்து கேட்போம் வழிபாடு. முதலில்

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 2 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம். இந்த பட்டம் இரவைக்கு உகந்த பட்டம், கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். முன்னதாக கோடை உழவு செய்திருப்பீர்கள். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நிறுத்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் பிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நிறுத்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்குள்ளி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
3: விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். அது மட்டுமில்லாமல் இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம்

0: இலை பெண்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். விதை நேர்த்தியாக ஒரு கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரேட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
1: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்துப்பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இயற்கை வழியில் என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் போடணும். கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு 1 ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
0: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? 1 விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25-30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும். அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80-100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது 1 பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். 2 பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோ தான் விதை தேவைப்படும். அதாவது 5,000 1 பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25-30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15-20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின்

0: பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம் கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள் விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக்க அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும்

0: திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடுமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடுமுழு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுழுக்கு பெருவிழாவிற்கானை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19ஆம் தேதி அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20ஆம் தேதி ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 நாட்களும் தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இருவரிச் செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெயே நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று

0: நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக்கணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் ஃபிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக்கணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 ஆகாஷவாணி.

0: சூழல் அறிவோம்.
1: ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டிற்கும் ஆற்றல் இன்றியமையாதது. நிலக்கரி, இயற்கை வாயு, எண்ணெய் வளம் உள்ளிட்ட ஃபாசில் ஃபியூவல் எனப்படும் படிம எரிபொருட்களாலேயே உலகில் ஆற்றல் பெரிதும் உருவாக்கப்படுகிறது. இந்த படிம எரிபொருட்கள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி நச்சு வாயுக்களை வளிமண்டலத்தில் கலக்கச் செய்கிறது. ஆகவே மனிதகுலம் மாற்று முறையில் தயாராகும் ஆற்றலை எதிர்நோக்குகிறது. ஒரு பெரும் வரப்பிரசாதமாக சூரிய ஆற்றல் தங்கு தடையின்றி எங்கும் இலவசமாக கிடைக்கும் ஒரு அரிய சக்தியாக இருக்கிறது. இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி சோலார் கார்கள் எனப்படும் சூரிய ஆற்றலில் இயங்கும் கார்கள் வடிவமைக்கப்பட்டு உபயோகத்திற்கு தயாராக உள்ளன. இதன் மூலம் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட படிம எரிபொருட்களில் இருந்து உலகம் விடுதலை பெறும். சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்படும் மாசும் குறையும், அபாயமும் மறையும். இன்று புழக்கத்தில் வந்துள்ள சோலார் பேனல்கள் நச்சு வாயுக்களை வெளிப்படுத்தாது. சோலார் பேனல்களால் உருவாக்கப்படும் 879 மெகாவாட் ஆற்றலானது 540,000 டன்கள் கழிவுப் பொருட்களை மறுசுழற்சிக்கு உள்ளாக்கி பெரும் ஆற்றலுக்கு சமம். ஒரு மெகாவாட் என்பது 1,000,000 வாட்களாகும். பேனல்களை தயாரிக்க நீர் தேவைப்படுவதில்லை என்பதால் அரிய நீர்வளமும் சேமிக்கப்படுகிறது. சூரிய ஆற்றல் தெளிவானது, மாசில்லாதது, அதிகம் செலவில்லாதது. ஒரு 5 கிலோவாட் சூரிய ஆற்றல் மின் அமைப்பை ஒருவர் 25 ஆண்டுகள் பயன்படுத்தினால் அது 21,34,147 கிலோ கார்பன் டை ஆக்சைடு உருவாவதை தடுக்கும். புகைமூட்டத்தை உருவாக்கும் நச்சு வாயுவான நைட்ரஜன் ஆக்சைடில் 418 கிலோ என்ற அளவு தடுக்கும். அமில மழையை உருவாக்குகின்ற சல்ஃபர் டை ஆக்சைடில் 8,378 கிலோ உருவாவதை தடுக்கும். ஆஸ்துமாவை உருவாக்கும் துகள்மங்களில் 26 கிலோ உருவாவதை தடுக்கும். படிம எரிபொருட்களை பயன்படுத்தி 25 வருடங்களில் ஒருவர் ஓட்டும் சுமார் 3,00,000 மைல்களில் வரும் நச்சு புகை வெளியேற்றத்தை தடுக்கும். இப்படி உலகளாவிய விதத்தில் 500,000 பேர்கள் சூரிய ஆற்றலை பயன்படுத்த ஆரம்பித்தால் ஏற்படும் நல் விளைவுகள் நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக அமையும். அடுத்த 10 ஆண்டுகளில் இல்லங்கள், அலுவலகங்கள், பொது இடங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் சூரிய ஆற்றல் பயன்படுத்தப்படும் என்ற நல்ல செய்தியை வரவேற்று சூரிய ஆற்றலை பயன்படுத்துவோம். புவியை மாசில்லாத பூமியாக மாற்றுவோம். செய்தி கோவையினை எழுதியவர் எஸ் நாகராஜன் அவர்கள். இடம்பெற்ற

0: சூழல் அறிவோம்.
1: தமிழக கடற்கரை மற்றும் கடற்கரை அல்லாத பிற பகுதி வாழ் மீனவர்களுக்கு இன்று தொடங்கி 4 நாட்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் கடற்பரப்பு, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி பகுதிகள், மேற்கு மத்திய பகுதி பெரும்பாலான இடங்கள், கிழக்கு மத்திய அரபிக்கடலின் சில பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். சில சமயங்களில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் திடீரென அதிகரித்து வீசக்கூடும். அந்தமான் கடற்பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடையிடையே காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து பலத்த காற்றும் வீச வாய்ப்புள்ளது. ஆகையால் மேற்கூறிய காலகட்டங்களில் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 36.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26.9 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. பதிவான ஈரப்பதம் 99%. மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் 37.2 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், 27.6 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவானது. பதிவான ஈரப்பதம் 80 டிகிரி செல்சியஸ். இனி சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையும் குறைந்தும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதையொட்டியும் காணப்படும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷவாணி, நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. புன்னகையோடு உங்கள் அன்பை தொடங்குங்கள். ஏனெனில் புன்னகைதான் அன்பின் மற்றும் மனித நேயத்தின் தொடக்க புள்ளி. புன்னகையோடு உங்கள் அன்பை தொடங்குங்கள். ஏனெனில் புன்னகைதான் அன்பின் மற்றும் மனித நேயத்தின் தொடக்க புள்ளி. அன்னை தெரசாவின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புதுக்காலை இனிதே துவங்குகிறது. புத்தம் புதுக்காலையில் முதலில்
2: நாளும் அறிவோம். காலத்தை கடந்த சமையல் தோழி. தகவல்கள் வழங்குகிறார் சித்ரா பாலாஜி அவர்கள்.
3: இன்றைய நவீன சமையல் அறைகளில் மிக்சி, கிரைண்டர், ஃபுட் ப்ராசஸர் என பல மின்சார சாதனங்கள் இருக்கின்றன. ஆனால் சில தசாப்தங்களுக்கு முன்பு வரை ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் முக்கிய இடம் பிடித்திருந்தது. என்ன அது, கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், நம் சமையல் தோழி அம்மி. அம்மி என்பது ஒரு சாதாரண கல் அல்ல. அது தமிழர் வாழ்க்கை முறையில் ஓர் அடையாளம். உணவின் சுவையையும் குடும்பத்தின் உறவுகளையும் இயற்கை வாழ்க்கை முறையையும் இணைத்திருந்த ஒரு பாரம்பரிய கருவி. காலை நேரத்தில் வீட்டில் அம்மி குழவி கொண்டு அரைக்கும் சத்தம் கேட்டால் அங்கே வாழ்க்கை விழித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒருபுறம் அடுப்பில் காபி வாசனை, இன்னொரு புறம் அம்மியில் அரைக்கப்படும் தேங்காய் சட்னியின் மணம். அந்த அனுபவம் இன்றைய அவசர வாழ்க்கையில் அரிதாகிவிட்டது. அம்மி என்பது பெண்களின் உழைப்பையும் நினைவூட்டுகிறது. வீட்டில் அனைவருக்கும் சமைத்து வைக்க வேண்டிய பொறுப்பு இருந்த காலத்தில் பெண்கள் பல வேலைகளை செய்தபடியே அம்மியிலும் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். மேலும் அம்மியில் அரைப்பது உடலுக்கும் நல்ல பயிற்சி. கைகள், தோள்கள், முதுகு ஆகியவை இயங்கும். இன்றைய காலத்தில் உடற்பயிற்சிக்காக தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியுள்ளது. ஆனால் அந்த காலத்தில் அன்றாட வேலைகளே உடல் இயக்கமாக இருந்தது. தமிழர் பாரம்பரியத்தில் அம்மி ஒரு கலாச்சார சின்னமாகவும் இருந்தது. சில திருமண சடங்குகளில் கூட அம்மியும் இடம்பெறும். மணமகள் அம்மி மீது காலை வைத்து நிற்கச் செய்வது வாழ்க்கையில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாக கருதப்பட்டது. மின்சாரம் இல்லாத மழை காலங்களில் கூட அம்மி வேலை நிறுத்தம் செய்யாது. அதனால் மின்சாரம் போனாலும் சமையல் நின்றுவிடாது என்ற நம்பிக்கையை அது கொடுத்தது.

0: அம்மியில் மெதுவாக அரைக்கப்படும் போது உணவுப் பொருட்கள் அதிக வெப்பம் பெறாது. அதனால் அதன் இயற்கை சத்துக்கள் மற்றும் மணம் நன்றாக பாதுகாக்கப்படும் என்று சில உணவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். அம்மி நமக்கு ஒரு அமைதியான உண்மையை சொல்கிறது. வேகம் முக்கியமல்ல, தரம்தான் முக்கியம். மெதுவாக அரைத்தாலும் சுவை நிறைந்த உணவை தரும் அம்மி போல வாழ்க்கையிலும் பொறுமை நல்ல பலனை தரும். அம் என்னும் வேர் சொல்லிலிருந்து அம்மி எனும் சொல் பிறந்துள்ளது. அம்முதல் என்றால் நெருங்குதல், பொருந்துதல், திரளுதல், கூடுதல், குவிதல் என்றெல்லாம் பல பொருள்கள் உள்ளன. அம்மிக்கு ஏன் அப்பெயர் வந்தது என்று ஆராய்ந்தால் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் அம்மி என்பது அமுங்க நெருங்கி அரைக்கும் கல் என்று கூறுகின்றார். அம்மியைச் சுற்றி பல சுவாரஸ்யமான பழமொழிகள் உள்ளன. அம்மிக்கல்லில் அரைத்தது போல இந்த பழமொழி ஒன்றை மிகவும் நன்றாக நசுக்கி அல்லது தெளிவாக செய்து முடித்ததை குறிக்கிறது. உதாரணமாக, ஆசிரியர் அந்த பாடத்தை அம்மிக்கல்லில் அரைத்தது போல விளக்கினார் என்று சொல்வார்கள். அதாவது மிகவும் தெளிவாக விளக்கினார் என்பதுதான் பொருள். அம்மி நகர்ந்தால் குழவியும் நகரும். இதன் பொருள், பெரியவர்கள் செய்யும் செயல்களை பார்த்தே சிறியவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதாகும். அம்மி அசைந்தால் அதன் மேல் இருக்கும் குழவியும் நகரும். அதேபோல குடும்பத்தில் பெற்றோரின் நடத்தை குழந்தைகளின் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். அம்மி இருந்தால் அரைப்பது கஷ்டமில்லை. சரியான கருவி இருந்தால் வேலை எளிதாக முடியும் என்பதை குறிக்கும். வாழ்க்கையிலும் சரியான அறிவும் முயற்சியும் இருந்தால் சிரமங்கள் குறையும் என்பதை கூறும் பழமொழி இது. அம்மியை மறந்தாலும் அரைத்த சுவையை மறக்க முடியாது. இது பழமொழியாக மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. சில அனுபவங்கள் காலம் கடந்தாலும் மனதில் நிலைத்திருக்கும் என்பதை குறிக்கிறது. பழமொழிகள் வெறும் சொற்கள் அல்ல, அனுபவத்தின் சுருக்கம். அம்மி சத்தம் இல்லாமல் புகையில்லாமல் இயங்கும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற கருவி. ஒரு காலத்தில் அன்றாட பயன்பாட்டில் இருந்த அம்மி இன்று பாரம்பரியத்தின் நினைவு சின்னமாக மாறிவிட்டது. பாரம்பரிய மனத்தோடு மீண்டும் வீடு தேடி வருவாள். காலத்தை கடந்தாலும் நம் மனத்தில் நிலைத்திருப்பாள் சமையல் தோழி அம்மி. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். காலத்தை கடந்த சமையல் தோழி. தகவல்கள் வழங்கினார் சித்ரா பாலாஜி அவர்கள்.

0: கீரை நிறம் வராமல் இருக்கணும்னா கொஞ்சோண்டு வெள்ளத்தை சேர்த்துக்கணும், கொஞ்சம்தான்.
1: சீடன் படத்திற்காக ஹரிஹரன் தனுஷ் பாடிய பாடலே கேட்டோம். புத்தம் புது காலையிலே நீ.
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
3: சுமந்திரன் என்னும் சொல்லிற்கு நல்ல அறிவுரையும் ஆலோசனையும் தருபவன் என்று பொருள். சுமந்திரன் தயரதனின் முதலமைச்சன், கல்வி கேள்விகளில் சிறந்தவன், நடுநிலை தவறாத உயர்ந்த பண்பாளன், சிறந்த செயல்வீரன், குறிப்பறிந்து செயல்படுவதில் வல்லவன், தீர்க்க தரிசியாக வறுபொருள் உரைப்பவன், ஒரு அமைச்சனுக்குரிய அனைத்து உயர்ந்த பண்புகளும் நிறைந்தவன். தயரதன் ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சபையில் அறிவிக்கின்றான். அப்பொழுது சபையில் இருந்த மந்திர கிழவோர் உள்ளிட்டோர் மகிழ்ச்சியடைகின்றனர். அவர்கள் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியை அவர்கள் முகக்குறிப்பை கொண்டே முதலில் அதனை தயரதனிடம் தெரிவிக்கின்றான் சுமந்திரன். அப்பொழுது ராமனுக்கு முடிசூட்டு விழா என்னும் செய்தி மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தாலும் தயரதன் தான் அரசாட்சியை துறந்து தவம் மேற்கொள்வதாக கூறுவது மனதிற்கு துன்பம் தருவதாக உள்ளது என்று கூறுகின்றான் தயரதனிடம். உனது நீல மணி போன்ற மேனியினை உடைய முதல் மகனுக்கு முறையாக முடிசூட்டிவிட்டு பின் தவம் செய்வாயாக என்று கூறுகின்றான். இங்கு முன்னோர்கள் கட்டி காத்த அரசியல் அறத்தை பேணுவதே முறை என்பதை தயரதனுக்கு நினைவுறுத்துகின்ற சிறந்த மதிநுட்பம் வாய்ந்த அமைச்சனாக செயல்படுகின்றான் சுமந்திரன். தொடர்ந்து ராமனை அழைத்து வருமாறு தயரதன் பணிக்க சுமந்திரன் ராம இலக்குவனரை அரசவைக்கு அழைத்து வந்தான். பின்னர் காப்பிய போக்கின்படி சீதையுடனும் இலக்குவனுடனும் ராமன் கானகம் செல்கின்றான். அப்பொழுது அயோத்தி மக்கள் மனம் பதறி தேரின் பின்னால் சென்று ஒரு சோலையில் புல் தரையில் அயர்ந்து உறங்கினர். அதை கண்ட ராமன் சுமந்திரனிடம், நீ அயோத்தி மாநகருக்கு திரும்பிச் செல். அப்படி செல்லும் பொழுது நிலத்தில் பதிந்த தேரின் சுவடுகளைக் கண்டு ஊருக்கு திரும்பி வந்துவிட்டதாக மக்கள் நினைத்து அவர்களும் அயோத்தி திரும்புவர் என்று கூற சுமந்திரன் நெஞ்சம் பதைப்பதைத்து சொல்கின்றான், உன்னை இங்கு விட்டுவிட்டு நான் என் உயிரை விடாமல் அயோத்திக்கு சென்றால் அங்கு உன் பிரிவால் வாடும் மக்களின் வேதனையை நான் காண நேரிடும். இந்நிலை ஏற்பட்டால் நான் கொடிய கைகேயியை விடவும் உன்னை இந்நிலைக்கு ஆளாக்கிய வலிய விதியை விடவும் கொடியவன் ஆவேன் என்று கூறுகின்றான். மேலும் தயரதனிடம், ராமனை காட்டில் விட்டுவிட்டு வந்தேன் என்றும் தென்திசை கோமகன் தூதன் என்று சொல்கேனோ என்றும் மனம்

0: நொந்து கூறுகின்றான், இங்கு ராமனை காட்டில் விட்டுவிட்டு வருகின்ற செயல் ஒரு நல்ல அமைச்சனுக்குரிய செயல் அல்ல என்னும் தன் உள்ள குறிப்பை வெளிப்படுத்துகின்றான். அது மட்டுமல்ல, இங்கு சுமந்திரன் மனம் இரு நிலைகளில் தத்தளிப்பதை நாம் உணரலாம். முதலாவது, ராமனை காட்டில் விட்டுவிட்டு நாம் நகருக்கு திரும்ப வேண்டுமா என்று எண்ணும் மனநிலை ஒரு புறம். இரண்டாவது, நான் அயோத்திக்கு திரும்பிச் சென்று ராமனை வனத்தில் விட்டுவிட்டு வந்த செய்தியை தயரதன் கேட்டால் அவர் உயிர் வாழ மாட்டார், ஆகவே நான் ராமனின் தூதனாக அல்ல தென் திசையின் அதிபதியான யமனின் தூதனாகவே செல்கிறேனோ என்று தன்னைத்தானே நொந்து வருந்தும் மனநிலை இன்னொரு புறம். இவை அனைத்திற்கும் மேலாக இச்செய்தியை கேட்டு தயரதன் உயிர் பிரிந்துவிட்டால் தான் அதற்கு காரணமாகி விடுவோமே என்ற எண்ணமும் அவன் மனதிற்குள் சொல்ல முடியாத வருத்தத்தை தருகின்றது. இதனால்தான் தன்னை யமனின் தூதன் என்று கூறி நொந்து கொள்கின்றான். சுருங்கச் சொன்னால், சுமந்திரன் தயரதன் மீதும் ராமன் உள்ளிட்டோர் மீதும் அயோத்தி மாநகரின் மீதும் நிறைநின்ற காதலனாக திகழ்வதை உணரலாம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அரசு என்னும் வள்ளுவத்தின் வடிவமாகவே சுமந்திரன் திகழ்கின்றான்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. தாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய DSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள்

0: உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும் பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் நம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும் 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாங் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் ராணுவ படைகளை தனது விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும் தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும்

காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர்

0: இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் அலிசான் லீ இணையை 21-15 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25, ஆகாஷவாணி சென்னை. புத்தம் புது காலையில் இனி கேட்போம்.
2: வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸோ குணம் ஆயிடுமாங்கிறது வந்து இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் இருக்குது. டைம் இஸ் பிரெயின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியம் இதில். அதாவது ஒரு மூளைக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் வந்துருச்சு, அதை தாண்டி வந்து ரத்தமோ ஆக்சிஜனோ அந்த நரம்பு செல்ஸ்க்கு போகிறதில்ல. இப்போ வந்து இப்போ டைம் இப்போ நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னா 3:01 ஒவ்வொரு வினாடிக்கும் 90 மில்லியன் நரம்பு செல்கள் சேதமாயிட்ருக்கு. மூளையில் வந்து ஒவ்வொரு வினாடியும் தாமதிக்க பக்கத்தில் இருக்கிற நர்வ் செல்ஸ்க்கு பிளட் ஃப்ளோ போகாது, ஆக்சிஜன் போகாது. ஸோ இதை என்ன நம்மளுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரோக் இப்போ 3 மணிக்கு ஆகுதுன்னா அவங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிடுறாங்க, இல்லை அவங்க வந்து சரியாகும் ஏதாவது மசாஜ் பண்ணிடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அந்த ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் என்னென்னு தெரியும், இந்த பி ஃபாஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஸ்ட்ரோக்னா எமர்ஜென்சின்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்ன ஆகுன்னா அந்த மூளை டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த டேமேஜ் ஆன மூளையை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் அது மெடிக்கல் எமர்ஜென்சி தான். இப்போ 3 மணிக்கு ஒருத்தர் ஸ்ட்ரோக் வந்தது, 3:15 ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க உயிரை காப்பாற்றலாம், மூளையை காப்பாற்றலாம், அவங்க சிம்டம்ஸ் மினிமலாக இருக்கும். அதே பேஷண்ட் அடுத்த நாள் போகிறாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஸ்ட்ரோக் டெவலப் ஆயிரும், மூளை ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும், உயிர் சேதம் ஏற்படலாம். அதுக்கப்புறம் உயிரை பொழைச்சே வந்தாலும் கை கால் வராமே கடைசி வரைக்கும் இருப்பாங்க, பேச முடியாமல் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, ஞாபக மறதியோடு இருப்பாங்க. ஸோ டைம் இஸ் பிரெயின். ஸோ இந்த டைம் இஸ் பிரெயினில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இமீடியட்டாக 1 ஹவர் கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரோக்கு வந்து அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா 30-50% மூளையை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும், அவங்க பழையபடி ஆக்டிவாக இருக்க முடியும். பட் 4.5 மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருக்குது. வந்து 1 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 7:30 அவங்க ஸ்ட்ரோக் சென்டர் அணுகி அந்த ஸ்ட்ரோக்கான அக்யூட் ட்ரீட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு வினாடிக்கும் ஏற்படுற சேதங்கள் ஆகும், பட் மேஜராக சேதம் ஆகாமல் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். 4.5 மணி நேரம் கடந்துட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது, மூளை டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மூளை டேமேஜ் ஆகிறதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது நிறையா இருக்குது. இப்போ இந்த டைமில் என்ன இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா முதல் 4 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய அவுட்கமுக்கும் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் வேஸ்ட் 4.5 மணி நேரம் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30 வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ 50 வயசில் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா நீங்கள் 80 வயசு மாதிரி இருப்பீங்க. அதே நீங்கள் டைமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ஸ்பீச் ரெக்கவர் பண்ணலாம், உங்கள் கை கால் ஃபங்க்ஷன் ரெக்கவர் பண்ணலாம், உங்களை நடக்கிற ஸ்பீடு, உங்களோட திங்கிங் ஸ்பீடு எல்லாமே ரெக்கவர் பண்ணலாம். ஸோ பிரெயின் நீட்ஸ் பிளட் ஃப்ளோ. அந்த பிளட் ஃப்ளோ எவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ அதுதான் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இமீடியட்டாக ஸ்ட்ரோக்னு தெரியணும். யூ ஹாவ் டு மேப் பக்கத்தில் நியரஸ்ட்டாக எங்கே ஸ்ட்ரோக் சென்டர்னு தெரியணும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரோக் சென்டர் 2 மணி நேரத்தில் போயிடலாம், பட் 2 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா அந்த 2 மணி நேரத்தில் டேமேஜ் ஆகிட்ருக்கும். 10 நிமிஷத்தில் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அங்கே போய் அங்கே இருக்கிற நியூராலஜி ஸ்ட்ரோக் சென்டர் உடனே அந்த ஸ்ட்ரோக் சென்டரில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாசிபிள். ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்ட்ரோக்.
2: இதுவரை

0: பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் நான் ரசிக்கும் உலகம். உலக புகைப்பட தினத்தையொட்டி வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லக்ஷ்மி சேகல் அவர்கள் பற்றிய தகவல், உங்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவச்செல்வி அவர்கள். இந்நிகழ்ச்சி என்னுயிர் தோழி பிற்பகல் 1:10. புத்தம் புது காலையில் இனி வருவது நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:30. தென்கட்சி கோஸ்வாமிநாதன் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
2: வங்க நாவலாசிரியர் சரத் சந்திரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்தார். வழக்கமாக எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் எழுத்துத்துறைக்கு வந்தது எப்படி? இதுதான் கேள்வி. அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னார் சரத் சந்திரர். சும்மா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் வந்தவர். சரி சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். நான் வந்து ரங்கூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சம்பளம் பத்தில், வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம்னு நினச்சேன். என்னால் மளிகை கடை வச்சு சரியாக நடத்த முடியுமாங்கிற சந்தேகம் என் மனைவிக்கு. அதை சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சில பொருள்களின் அளவு, அதோட விலை, இப்படி சிலதை சொல்லி எல்லாத்தையும் மனக்கணக்காக கூட்டி போட சொன்னாங்க. என்னால் சரியாக கூட்டி சொல்ல முடியல. உங்களால் மளிகை கடை நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார். கேட்டவருக்கு சிரிப்பு வந்துட்டு தான். சரத் சந்திரர் ஒரு பக்கம் சீரியஸான நாவல்கள் சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இன்னொரு பக்கம் வேறு விதம். நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும்போதும் சரி, கேலியும் கிண்டலும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும். காந்திஜி ஒரு சமயம் கல்கத்தாவுக்கு வந்திருந்தார். தேசபக்தர்கள் பல பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சரத் சந்திரரும் அங்கே இருந்தார். கிரண் சங்கர் ராய் அப்படிங்கிறவரும் அங்கே இருந்தார். அவர் சொன்னாராம், காந்திஜியோட பழகிய முதல் வங்காளி நான் தான். போயர் யுத்த காலத்தில் இவர் வந்து லண்டனுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட தான் வங்காள மொழி கற்றுக்கிட்டார் அப்படின்னாராம். உடனே சரத் சந்திரர் காந்திஜியை பார்த்து, இவர் உங்களுக்கு வங்காள மொழி கற்றுக் கொடுத்தது உண்மைதானா அப்படின்னாராம். ஆமான்னாராம் காந்தி. அதனால தான் உங்களால் வங்காள மொழி கற்றுக்க முடியல அப்படின்னாராம். எல்லாரும் சிரித்தாங்களாம். சரத் சந்திரர் சாம்தாபேர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்கியிருந்தார் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக. அதுக்காக வந்து ஒரு கல்கத்தாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக புறப்பட்டார். அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ அவரை கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிட்டவரை பார்த்து இன்னொருத்தர் யாரோ அதட்டி இருக்கிறாங்க. போகிறவரை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்கார் சரத் சந்திரர். புறப்படுறவங்கள பின்னாடி இருந்து கூப்பிடுறது அபசகுனம், போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அவர். உடனே சரத் சந்திரர் சொன்னாராம், இதோ இவங்க என்னை இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே, இதை விட வேறு என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னாராம். இப்படி சரத் சந்திரருக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உண்டு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அங்கே ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரத் சந்திரருக்கு இயல்பாகவே கச்சேரியில் நீண்ட ஆலோசனையெல்லாம் கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால் மெதுவாக பாட போகிறவர் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரத் சந்திரர், பாட தெரியுங்கிறது சரி, பாட்டை நிறுத்த தெரியுமா அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டும் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஹே ராம் படத்திற்காக ஹரிஹரன் ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடலை கேட்டோம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இயற்கை வழியில என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம்.

0: உரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 டன் போடணும், கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன்னு, மண்புல் உரமும் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45 to 50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
1: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 மணிக்கு நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனல்குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
1: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
2: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
1: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட்லாம் எதுக்கு ஆன்லயே இருக்கு?
2: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
1: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது? நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
2: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
1: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
3: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

0: புத்தம் புது காலையில் இனி செல்வோமா?
1: நகர்வலம்.
2: சத்தான உணவு எட்டாத கனவு.
3: ஐநாவில் FAO எனப்படும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் என்ற அமைப்பானது 2026 ஜூலை மாதம் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்ட் SOFI 2026 என்ற பெயரில் ஒரு அறிக்கையை ரோமில் வெளியிட்டது. அதாவது சத்தான உணவு எட்டாத கனவு என்பதே இந்த அறிக்கையின் சாராம்சம். 2.69 பில்லியன் பேர்கள், அதாவது உலகத்தில் 3 பேர்களில் 1 நபருக்கு, இந்தியாவில் 2 நபர்களில் 1 நபருக்கு இன்று சத்தான உணவுகள் கிடைப்பதில்லை என்று ஐநா சொல்கிறது. மேலும் கடந்த 5 வருடங்களில் இந்த வகையான உணவுகளின் விலை 25% உயர்ந்திருக்கிறது என்றும் சொல்கிறது அந்த அறிக்கை. FAO-வின் தலைமை பொருளாதார நிபுணரான மேக்சிமோ டொரேரோ என்பவர் இது பற்றி சொல்லும் பொழுது, இன்றைய உணவுகளில் கலோரி கிடைப்பது சுலபம், ஆனால் சத்துக்கள் கிடைப்பது கடினம் என்கிறார். தானியங்கள், பீன்ஸ் ஆகியவற்றுக்கு சத்தான உணவில் 13% தான் செலவு. பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு 16% செலவு. ஆனால் இந்த உணவுகள் பண்ணையை விட்டு வெளியே வரும்பொழுது அவற்றின் விலையோ 70-75% வரை உயர்கிறது. அவற்றின் போக்குவரத்து, ஸ்டோரேஜ் மற்றும் மார்க்கெட்டிங்கள் தான் அதற்கு காரணம். அதனால்தான் இந்த உணவுகள் இன்று எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. தெற்கு ஆசியா மற்றும் சஹாரா ஆப்பிரிக்காவில் 57% மக்கள் சத்தான உணவை வாங்க முடியாமல் தவிக்கிறார்கள். லத்தீன் அமெரிக்கா, கரிபியன் பகுதிகளில் இந்த வகை உணவுகளின் விலை இன்னும் அதிகமாகவே உள்ளது. உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவித்தால் இந்த உணவுகளின் விலை 80% குறையும். மேலும் அரிசி, கோதுமைகளுக்கு கொடுக்கும் மானியங்களை பழம், காய், பால் மற்றும் இறைச்சிகளுக்கு தர வேண்டும். பசி போக்குவது இன்று பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்பது சத்தான உணவை எல்லோருக்கும் கிடைக்க வைப்பதுதான் என்கிறது ஐநாவின் FAQ. கடந்த 20 வருடங்களில் இந்தியாவில் ஊட்டச்சத்துக்கு குறைபாடு உள்ளவர்களின் எண்ணிக்கை 42% குறைந்துள்ளது. அதுபோல் 2019-2025 வரையிலான காலத்தில் சத்தான உணவை வாங்க முடியாதவர்களின் எண்ணிக்கை நமது நாட்டில் 29% குறைந்துள்ளது. இன்று 5 வயதுக்கு கீழ் 36% குழந்தைகள் குள்ளமாக இருக்கிறார்கள். 19% குழந்தைகள் ஒல்லியாக இருக்கிறார்கள். 32% குழந்தைகள் எடை குறைவாக இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஊட்டச்சத்து குறைவே. உலகம் இனி பருப்பு, பழம், காய்கறிகள் பக்கம் திரும்ப வேண்டும். தானியம் சார்ந்த உணவு முறையிலிருந்து மாறி சத்து நிறைந்த உணவுகளுக்கு போக வேண்டும். 50% பெண்கள் இரத்த சோகையால் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 20-25% வரை ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அரிசி, பால், எண்ணெய்களில் கூட தமிழ்நாடு அரசு இன்று சத்துக்கள் சேர்க்கிறது. அரிசி, கோதுமை மாவு, சமையல் எண்ணெய் ஆகியவற்றை விட்டமின் ஏ, டி, பி12 இரும்பு சத்துக்கள் சேர்த்து PDS மூலம் இந்த அரசு வழங்குகிறது. கூடவே கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் சத்து மாத்திரைகளும் வழங்குகிறது. புரோட்டீன் பார், ப்ரோபயோட்டிக் யோகர்ட் மாதிரியான அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகளின் விலைகள் இன்று அதிகம். ஆனால் சாதாரண முட்டை, பருப்பு, தயிர், பன்னீர் வகைகள் மலிவு. இவை சத்தானதும் கூட. ஆனால் யாருக்கும் இது தெரிவதில்லை. நம் வீட்டில் சோறு இருக்கிறது, ஆனால் பழம், பால், கீரைகளை நாம் சேர்ப்பதில்லை. இதைத்தான் மறைமுக பசி, ஹிடன் ஹங்கர் என்கிறோம். பச்சை கீரை, சிவப்பு தக்காளி, மஞ்சள் பருப்பு, வெள்ளை பால் என்று சாப்பிடும் தட்டில் நமக்கு கலர் இருக்க வேண்டும். அப்போதுதான் சத்தான உணவு என்பது நமக்கு கனவாக இல்லாமல் நிஜமாக இருக்கும். நாளைய இந்தியா பலமாக வேண்டும் என்றால் முதலில் நமக்கு பலமான உடம்பு வேண்டும். அதற்கு பலமான உணவு வேண்டும். நல்ல படிப்போடு நாளும் மக்களுக்கு பாலும் பழமும் காய்கறிகளும் வேண்டும். அப்பொழுதுதான் சத்தான உணவு எட்டாத கனவு என்று நமது ஐநாவும் சொல்லாது, நாமும் சொல்ல மாட்டோம்.
2: சத்தான உணவு எட்டாத கனவு. எழுதியவர் ஊ கோ செங்குட்டுவன். வாசித்தவர் ஹேமலதா.
4: திரையிசையில் இனி கேட்கலாம் சிகரம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சித்தார்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கழிவுலிருந்து காசு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? விவசாயத்தில் பயிர் சாகுபடியில் நிறைய கழிவுகள் ஒதுங்கும். அவற்றை சேகரித்து மக்குன உரமாக கம்போஸ்டாக மாற்றி ஒன்று நம்ம நிலத்துக்கே போடலாம், அல்லது விலைக்கு விற்பனை செய்யலாம். அதே போல் கால்நடை பண்ணை, ஆடு மாடு கோழி பண்ணைகள் வைத்திருப்பவர்கள் அவை கழிக்கும் கழிவுகளை நல்லபடியாக சேகரித்து மக்க வைத்து அருமையான இயற்கை எருவாக மாற்றி பயன்படுத்தலாம். நமது நாட்டில் ஓராண்டுக்கு 15,803 கோடி ரூபாய் மதிப்பிலான சாணம் எரு உற்பத்தியாகுதான். அதாவது கால்நடைகளின் சாணம், கழிக்கப்பட்ட கலப்பு தீவனங்கள், காய்ந்த தீவன சருகுகள், வீணாக்கப்பட்ட தீவனங்கள், ரோமம், கோழிகளின் சிறகுகள், ஆழ்கூள பொருட்கள், உடைந்த முட்டைகள்னு இந்த கழிவு பட்டியல் நீளுது. இவற்றை சரியான முறையில் கையாளுவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம், சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கலாம். சித்தார்த், ஒரு மாடு ஒரு நாளைக்கு சராசரியாக 24 கிலோ சாணத்தை கழிவுகளை வெளியேற்றும். எரும மாடு ஒரு நாளைக்கு 32.5 கிலோ கழிவுகளை வெளியே தள்ளும். குதிரைகள் வெளியிடும் கழிவு ஒரு நாளைக்கு சராசரியாக 13.5 கிலோ. ஓர் ஆடு ஒரு நாளைக்கு 1.75 கிலோ. பன்றிகள் ஒரு நாளைக்கு வெளியே தள்ளும் கழிவுகளின் அளவு 4 கிலோ. 100 கோழிகள் கொண்ட பண்ணையிலிருந்து 3 கிலோ எச்சம் வெளியேறும். எந்த கழிவாக இருந்தாலும் ஏரி, குளம், கிணறு போன்ற நீர்நிலைகள் கால்நடை பண்ணைக்கு பக்கத்தில் சேகரிக்கக்கூடாது. ஒரு 100 அடி தூரத்தில் தான் சேமிக்கணும். உயரமான வடிகால் வசதியுள்ள இடத்துல சேமிக்கணும். குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயும் சேமிக்கக்கூடாது. இந்த மாதிரி கழிவுகளை ஒரு மூலையில் போட்டு சேமித்து நல்லா மக்க வச்சு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அப்புறப்படுத்துவது வழக்கம். கால்நடைகளின் கழிவில் சாணம்தான் மிக மிக முக்கியமானது. நம்ம நாட்டில் ஓராண்டில் கிடைக்கும் உலர் சாணத்தின் அளவு 75 மில்லியன் டன்கள். இதை மக்கிய உரமாக இயற்கை எருவாக மாற்றும்போது அதில் இருக்கும் தழைச்சத்தின் அளவு 3,300 கோடி ரூபாயா. தழைச்சத்துங்கிறது நைட்ரஜன், யூரியா, அமோனியம் போன்ற கனிம உரங்கள் மூலமாக கிடைக்கிற சத்து. இது தவிர மணிச்சத்து, பாஸ்வரஸ், சாம்பல் சத்து, பொட்டாசியம் இவையும் ஓரளவுக்கு கிடைக்கிது. இது ஓர் அருமையான இயற்கை எரு. செயற்கை உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்துவது நில வளம் பேண உதவும். அதோட சுற்றுச்சூழல் மாசடைவதையும் தடுக்கலாம். சித்தார்த், முன்னாலெல்லாம் சாண எரிவாயு கலன்னு ஒன்று அமைச்சு அதில் சாணத்தை கரைச்சி ஊற்றி சமையலுக்கு கேஸ் எடுப்பாங்க, விளக்கு எரிய விடுவாங்க, ஏன் மோட்டார் கூட ஓட விடுவாங்க. இதெல்லாம் சாண எரிவாயுவின் பயன்பாடு. எரிவாயு எடுத்த பிறகு அருமையான மக்கின எருவும் வெளியே வரும் அந்த கலன்லேருந்து. அதை எடுத்து வயலில் போட்டு பயிர் சாகுபடி பண்ணும்போது கூடுதலான விளைச்சலும் எடுப்பாங்க அன்பர்கள். இப்போவும் ஒரு சிலர் கிராமத்தில் இந்த மாதிரி சாண எரிவாயு கலன் வச்சிருக்கிறாங்க, நல்லபடியாக பராமரித்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முயற்சி வேணுங்கய்யா, அப்போ தான் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். அதே போல் இலை, தழை, பண்ணை கழிவுகள், ஆழ்கூளங்களையும் முறையாக அப்புறப்படுத்தி நல்லா மக்க வச்சு இயற்கை எருவாக்கணும். இவற்றை விரைவாக மக்க வைக்க நுண்ணுயிர் கலவைகள்லாம் கூட வந்துருச்சு, பயோ டீகம்போசஸ்ன்னு. இப்படி சிந்திக்கணும். விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு எப்படி உதவும், நாம் எப்படி பயன்படுத்தி பலன் பெறலாம்னு சிந்திச்சு செயல்படணும். சரிங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது சொல்வீந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குபவர் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள்.
2: வணக்கம். தியாகத்தின் திருவுருவம் தீரர் சத்யமூர்த்தி. 1887 ஆகஸ்ட் 19 புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தார். தந்தை சுந்தர சாஸ்திரி, தாயார் சுப்புலட்சுமி அம்மையார். தீரர் சத்யமூர்த்தி என்று பலராலும் போற்றப்படும் பண்பாளர் இவர். கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் ஆசா, குரு வழிகாட்டி. கல்லூரி மாணவ பருவம் முதலாக அரசியல் விழிப்புணர்வு பெறும் சுதந்திர வேட்கை கொண்ட வேங்கையாய் திகழ்ந்தவர். காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமமாக நாடி சென்று நாட்டு பற்றை விதைத்தவர். இவர் திலகர், லாலா லஜபதி ராய் இவர்களின் எழுத்து பேச்சால் கவரப்பட்டவர். மகாத்மா காந்திஜி மீது மாறாத அன்பு கொண்டவர். அக்காலத்தில் நடந்த அனைத்து அறப்பணிகளிலும் தொடர்புள்ள தியாகசீலர் இவர். எட்டயபுரத்து எழுச்சி கவிஞர், பாட்டுக்குரு புலவர் பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்தவர். பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்த போது அதை வன்மையாக எதிர்த்தவர். போராடி வெற்றி பெற்று தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் நின்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். 1934 டெல்லி சட்டமன்றத்துக்கு தேர்வானார். அங்கே இவர் வாதாடிய விதம் மிகவும் சிறப்பானது. ஆங்கிலேயர் பதில் கூற திணறக்கூடிய விதமாக இவர் வாதம் திகழ்ந்தது. துணிவு மிக்கவர் என்று போற்றப்படும் இவரது வாதம் போற்றத்தக்கதாக இருந்தது. இந்திய சுதந்திரத்தின் தலைவராக 1919 காந்தியடிகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற இடங்களில் இந்திய விடுதலையின் அவசியம் குறித்து அழகாக எடுத்துரைத்தார். ஒரு நாள் இதுபோல் ஒரு கூட்டத்தில் அயர்லாந்தில் பேசிக்கொண்டிருந்த போது ஒருவர் எழுந்து, இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு நாட்டில் கொலை கொள்ளை மலியும் என்று கேட்டார். அதற்கு உடனே சத்யமூர்த்தி, ஆங்கிலேயர்கள் அகில உபகரணத்தையும் ரட்சிக்க வந்த காவலர்களா என்று திருப்பி கேட்டு கேட்டவரின் வாயை அடைத்து அதோடு மற்றவர்களுக்கும் புரிய வைத்தார். 1938 சென்னை நகர மேயர் பதவிக்கு இவர் தேர்வானார். 1942 சுதந்திர போரில் ஒரு முக்கிய ஆண்டு. அப்போதுதான் போராட்டம் தீவிரமானது. பூரண சுதந்திரம் அவசியம் என்று உணரப்பட்ட காலகட்டம் அது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தப்பட சத்யமூர்த்தி தீவிரமாய் பாடுபட்டார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டார். இவர் மீது மகாத்மா காந்தி தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார். அசாதாரணமான துணிவுமிக்க பேச்சு, தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் மிக அருமையாக பேசும் துணிவு பெற்றவர். இந்திய விடுதலைக்காக ஒரு முறையான ஆள் அனுப்பினால் போதும் என்ற நிலை வந்தால் சத்யமூர்த்தி மட்டும் போதும் என்று மகாத்மா காந்தி போற்றும்படியான பாராட்டை பெற்றார். இதை விட இவர் பெருமைக்கு வேறு சான்று வேண்டுமா என்ற காமராஜ் என்பவரை நம் பாரத தமிழராக அடையாளம் என சொன்ன காரணமாக இருந்தவர் இவரே. அரசியலுக்கு அறிமுகம் செய்து சகல துறைகளிலும் வளர்த்தவர் சத்யமூர்த்தி. இவர் தந்தை சந்திர சாஸ்திரியார் வடமொழியான சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை மிக்க இவர்

இதுபோல் சத்தியமூர்த்தியும் வடமொழி புலமை மிக்கவர். இசை நாடகம் போன்ற துறைகளில் ஆர்வம் மிக்கவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர் வரிசையில் சிறப்பிடம் பெற்றவர். 1924 தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவை அமைத்து ஆட்சி உரிமையை பெறலாமா கூடாதா என்ற கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் பிரிவினை வந்தது. அதில் சத்தியமூர்த்திக்கு எதிர்ப்பாகவும் காந்திஜிக்கு ஆதரவாகவும் காமராஜ் செயல்பட்டார். 1926 தேர்தலில் போட்டியிடுவோம் என்ற காந்திஜியின் தீர்மானத்திற்கு பிறகு காமராஜ் சத்தியமூர்த்தியுடன் சேர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். இந்த தேர்தல் பணியின் போது ஏற்பட்ட நட்பு இறுதி வரை தொடர்ந்தது. 1931 மதுரையில் நடைபெற்ற காங்கிரசின் மாநில கூட்டத்தில் 27 வயதான காமராஜ் சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட மூல காரணமாக இருந்தவர் இவரே. 1935 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொன்விழா மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் சுதேசி கண்காட்சி கலை விழாவின் போதும் சத்தியமூர்த்தி நிர்வகிக்கும் முறையை காமராஜுக்கு எடுத்து வைக்கும் வகையில் தனக்கு உதவியாக வைத்துக் கொண்டார். 1935 டெல்லியில் நடைபெற்ற மத்திய சட்டசபை கூட்டத்திற்கு காமராஜரையும் அழைத்துச் சென்றார். அங்குள்ள தனது சட்டசபை சகாக்களுக்கும் டெல்லி காங்கிரஸ் உறுப்பினர் மற்றும் தலைவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். 1936 காரைக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் தேர்தலில்தான் தலைவராகவும் 33 வயதான காமராஜை செயலாளராகவும் தேர்ந்தெடுக்க செய்தார். 1940 சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்குமாறு சத்தியமூர்த்தியை ஆங்கில அரசு வேண்டிக் கொண்டது. தனிநபர் சட்டம் இயக்கம் அமலில் இருப்பதால் அப்பதவியை ஏற்கக்கூடாது என்று காமராஜ் கூறியதை சத்தியமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். அரசு விழாக்களில் காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று விதிமுறை இருந்தது. 1940 சென்னை கவர்னர் ஆதார் ஹோப் தலைமையில் நடைபெற்ற பூண்டி நீர்த்தியாக்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சென்னை நகர மேயர் என்ற முறையில் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டார். அப்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜ் விதிமுறையை மீறிய தனது அரசியல் ஆசான் சத்தியமூர்த்தியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி தரும்படி கேட்டார். மறுபேரும் தெரிவிக்காமல் சத்தியமூர்த்தியும் எழுதி கொடுத்தார். அரசியலில் காமராஜரின் அசுர வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்தவர் சத்தியமூர்த்தி அவர்களே. சத்தியமூர்த்தியை காமராஜரின் அரசியல் குரு வழிகாட்டி என்றே கூறலாம். எட்டயபுரத்தின் எழுச்சி கவிஞர், பாட்டுக்கூறு புலவர், மகாகவி பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்த தீரர் சத்தியமூர்த்தி பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்தபோது அதை வன்மையாக எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் இன்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம் அநேகம். இவர் 1945 மார்ச் 26 காலமானார். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றவர். இத்தகைய சிறப்பான சுதந்திர போராட்ட தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றிய மிகச்சிறந்த தகவல்களை இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையிலே எழுந்த வரலாற்று குறிப்புகளில் விரவி கிடக்க காணலாம். தீரர் சத்தியமூர்த்தியின் வாழ்க்கை பயணத்தில் நடைபெற்ற சாதனைகள் பொன்னெழுத்துக்களாலே சரித்திர பக்கங்களில் பொறித்து வைக்கத்தக்க பெருமையும் கீர்த்தியும் புகழும் உடையதாகும். தீரர் சத்தியமூர்த்தி தியாகத்தின் திருவுருவமாக திகழ்ந்தவர். தியாகம் என்ற சொல்லுக்கும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கும் ஒரு இலக்கணமாக திகழ்ந்த தீரர் என்று சொன்னால் அது மிக இல்லை. தியாகத்தின் திருவுருவமான தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருடைய பிறந்த மாவட்டமான புதுக்கோட்டைக்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்ந்து காட்டியவர். இவர் வாழ்க்கையில் பெற்ற வெற்றி பெற காரணமாக இருந்த போராட்டங்களும் எதிர்நீச்சல்களும் சவால்களும் யாரும் எந்த தியாகசீலரும் சந்தித்திராத வகையில் மிகவும் நுட்பமானதும் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய அற்புதமான காரியமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட தீரரும் வீரரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் வேறென்ன விளைவுகள் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு சரித்திரத்தினுடைய பக்கங்களை தன்னுடைய ஒளி மிகுந்த வெற்றி திலகத்தாலே நிறை

0: காட்டியவர் தீரர் சத்தியமூர்த்தி. இத்தகைய தீரரை நாம் எப்போது இனிமேல் காணப்போகிறோம் என்று இயங்கத்தக்க விதத்தில் இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் போராட்டமும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. தீரர் சத்தியமூர்த்தியினுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களிலும் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரான நடைமுறைகளை எதிர்த்து போராட வேண்டிய அமைப்பும் மிகப்பெரிய சவாலும் தன்னை எதிர்நோக்கி இருப்பதைக் கண்ட தீரர் சத்தியமூர்த்தி எதையும் மன துணிச்சலோடும் பொறுமையோடும் விவேகத்தோடும் ஆற்றலோடும் எதிர்கொள்ளும் திறனாளராக திகழ்ந்தார் என்றால் அது மிக இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று இந்திய சுதந்திரத்தை காப்பதே தன்னுடைய உயிர் மூச்சு என்று தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த தியாகத்தின் திருவுருவம்தான் நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள். நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெயரிடையேதான் சென்னையிலே மிகப்பெரிய பவன் ஒன்று சத்தியமூர்த்தி பவன் என்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலே மட்டுமல்ல இந்திய சுதந்திர விடுதலைக்காக பாடுபட்ட எல்லா தியாகிகளின் உள்ளத்திலும் சத்தியமூர்த்தி ஒரு முன்னோடியாக ஒரு முன்னோட்ட தலைவராக ஒரு ஒடிகூட்டிய பாரத திருநாட்டினுடைய மகுடத்திலே வைக்கப்பட்ட வைர மணி மகுடமாக ஒளி முத்தாக திகழ்ந்தார். அந்த ஒளிமுத்தும் மணிமகுட தலைமையும் தீரர் சத்தியமூர்த்தியை வரலாற்று பக்கங்களிலே பொன்னேற்றில் பதிக்கத்தக்க அளவுக்கு சரித்திர சாதனைகளை செய்ய வைத்தது என்றால் அது மிக இல்லை. இவர் 1945 மார்ச் 26 காலமானார். இவ்வளவு சிறப்புக்கும் காரணமான சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் அவர் போன்று தியாகசீலராக வாழ்வதற்கு அவருடைய அடித்தவற்றை நாமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெறுவோம். தியாகசீலரான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நாம் நுட்பமாக புரிந்து கொண்டு இவருடைய வாழ்வின் துறைகளில் இவர் பெற்ற வெற்றியை போலவே நாமும் வாழ்ந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முயல்வோம். வெல்வோம். வெல்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை. வழங்கினார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: தமிழன் படத்திற்காக திருச்சி லோகநாதன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30. ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் இனி திரைகானம் கேட்போம். முதலில் ஏ ஆர் ரஹ்மான் பாடியுள்ள பாடல், பாடலின் படம் தேரே இஷ்குமே.

அடுத்து இட்லி கடை படத்திற்காக தனுஷ் அறிவு பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இயற்கை வழியில என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் போடணும், கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு 1 ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
0: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 8:46 10 நொடி. ஆகாஷவாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் திரைகானத்தில் அடுத்து வருகிறது அமரன் படப்பாடல். பாடியிருப்பவர்கள் நகுல் அபயங்கர், ரம்யா பட், அம்பே அபயங்கர்.

புத்தம்புது காலை கேட்டு ரசித்தோம். மீண்டும் புத்தம்புது காலை நாளை காலை 7 மணிக்கு.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சலமேல எனத் தொடங்கும் ஸ்ரீரங்கம் ரங்கசாமி நட்டுவனார் இயற்றிய பதபர்ணம், நாட்டுக்குறிஞ்சி ராகம், ஆதித்தாளம்.

நேரம் 9:25:48. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வாயிலின், கே பி அனல்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து அக்ஷயலிங்க விபோ, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்புதாளம்.

அரங்கிசையில் இதுவரை எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்

நேரம் 10 மணி. ஆகாஷவாணி நேர்கள் இனி கேட்கலாம் முத்து சிதறல். முதலில் சந்திப்பு படப்பாடல் பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா, பி சுஷீலா ஆகியோர்.

நேரம் 10:24. ஆகாஷவாணி நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் பாடல்களில் அடுத்து வருகிறது ராதா படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: பொன்னியின் செல்வங்களா, வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10 நேரம், 10:27, 40 நொடி. முத்துச்சிதறலில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் மஞ்சள் குங்குமம்.

எங்கள் தங்க ராஜா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து ஸ்கூல் மாஸ்டர் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

உத்தம தேச பக்தர்கள நித்தம் தம் சித்தம் மகிழ்ந்து நத்தி துதிக்கு வித்தக சீர பூவியா முத்தமிழ் சேத்தன சந்தமிழ்நாடான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் நரந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீமுகனை ஜெயித்து மகுடாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அள்ளிக்கொடியிலே அவதரித்து ஆண்வாடையே கூடாதன்

0: தங்கையே சௌக்கியந்தானே?
1: வேண்டுவார் உயர்ந்திருக்கு உலகாண்ட பெருமானே, வருக வருக. துவாரகையை விட்டு அடியாளை தேடி வந்த விஷயம் யாதோ? அண்ணியா ருக்மிணி தேவி சௌக்கியம்தானே?
0: எல்லாம் சுகமே. உன் கணவன் கால்கெடுக்க அங்க நின்று கொண்டிருக்கும் காரணம் என்னவோ

0: ஏன் கேட்கிறீர்கள்? மனைவியின் மீது அன்பில்லாவிட்டாலும் மகன் மீதாவது அன்பிருக்க வேண்டாமா? இதை போய் நான் உங்களிடம் சொல்கிறேனே, உங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா?
1: வாக்கு தவறி நடப்பவனை கண்டிக்க வேண்டியதுதான். ஏன் கண்டிக்க வேண்டியது கூட.
2: அர்ஜுனா, இது உனக்கு தகுதியா? மலிநிலை அறியாய மடமதியா? அர்ஜுனா, இது உனக்கு

0: ராஜபாட ரங்கதுரை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: ஹாப்பி பர்த்டே டு யூ.
2: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
3: நீயே பாருமா.
4: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
2: தேங்க்ஸ் பா.
5: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
3: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுருக்கும். அதுவும் சின்ன வயசுலே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
5: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலேயும் சந்தோஷம் இருக்குல்ல.
6: ஒழிக்கிறது பூக்காரி திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்க பாடலாக ஒலிக்கிறது வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நாலு பேருக்கு நன்றி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 11:30.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இயற்கை வழியில் என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 டன் போடணும், கம்போஸ்ட்டு வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45 to 50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
1: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: தென் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது உருவங்கள் மாறலாம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: கேட்கலாம் சட்டம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. தாய் வீடு திரைப்படத்திற்காக ஸ்ரீ பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 10 சங்கீத சாரல் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வயலின், டி வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். நான் ரசிக்கும் உலகம் உலக புகைப்பட தினத்தை ஒட்டி வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீரப்பெண்மணி லக்ஷ்மி சேகல் அவர்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் உரை வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவச்செல்வி அவர்கள். 2:15 மாலை 5:30 திரைகாணம் கேட்கலாம். 2:40 டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடன் நேர்முகம் ஒலிபரப்பாகும் விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்

0: தங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: ஆறு 40க்கு மனதில் நின்றவை. 27 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10க்கு திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். 7:25க்கு பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் தொழில்நுட்பத்துறை வல்லுநர் கே சத்யபிரியா அவர்கள் வழங்கும் கருத்துக்கள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05க்கு திரைகாணம் கேட்கலாம். 9:15க்கு செய்திச்சுடர். 9:30 அரங்கிசையில் சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகும். பி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. 10:45க்கு காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 ஒலிபரப்பாகி வருகிறது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. மருத்துவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல்நலத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியரும் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஆர் தில்லை நாச்சியார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3-2
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Anuja Kumar. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw has said that India's economic growth is now recognized globally and the country is growing at a growth range of 6-8%. He said this growth story is driven by 4 key pillars: investment in social, digital and physical infrastructure, inclusive growth and a strong focus on manufacturing. Addressing the Uttar Pradesh Japan Investment Summit 2026 in New Delhi today, Mr. Vaishnaw said investment is an important part of the country's growth journey, with India investing around $130 billion every year.
4: We have been growing at a very sustained pace of 6-8% growth band, with moderate under control inflation, with very good balance sheet, and making sure that the entire country grows together. This is possible because of the 4 pillars of our growth story: investment in social, digital and physical infrastructure.
3: The Enforcement Directorate (ED) has conducted searches at 10 premises in Rampur and Saharanpur in Uttar Pradesh and Delhi in connection with a money laundering investigation involving the Maulana Muhammad Ali Johar Trust and Muhammad Ali Johar University in Rampur. The ED said the searches were carried out under the Prevention of Money Laundering Act 2002. It added the investigation relates to the alleged diversion of government contract funds through private contractors and their subsequent use, including for creation of assets for the university or the trust. Union Finance Minister Nirmala Sitharaman has today embarked on an official visit to Singapore with a ministerial delegation to participate in the 4th India-Singapore Ministerial Roundtable. The delegation comprised External Affairs Minister Dr. S. Jayashankar, Union Commerce and Industry Minister Piyush Goyal and Union Minister of State for Electronics and IT Jitin Prasad. Established in 2010,

0: இதுவரை சங்கீத சாரலில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வயலின், டி வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி இரவு 9:30 இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்புத் துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தித் துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும்

0: இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிஐஎஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியின் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும் சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஜூலை 1 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1,804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார்க் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்ச்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்ச்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில்

0: வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 23 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் காற்று இதே வேகத்தில் இன்று தொடங்கி 22 வரை மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 23 இதே வானிலை நிலவும். மேலும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து இன்று தொடங்கி இம்மாதம் 22 வரை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் லட்சுமிபுரம் முதல் பாலவாக்கம் வரை அலைகளின் வேகம் நாளை காலை 7 வரை 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்னநீலாங்கரை வரை நாளை அதிகாலை 4 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக நாளை இரவு 7 வரை இருக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை நாளை மாலை 5:30 வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.6 முதல் 2.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 2 முதல் 2.2 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் நாளை மாலை 5 வரை அலைகளின் உயரம் 1.6 முதல் 2 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் நாளை மாலை 5:30 வரை 1.8 முதல் 2.2 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முகமது ஜக்காரியா இயற்றிய பாடலை பாடியவர் BS சுரேகா. இசை TM சக்திவேல்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:10. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம். உலகில் எந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமானாலும் அதன் விவசாயத்துறை வலுவாக இருக்க வேண்டும். விவசாயிகளின் உழைப்பே நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது. ஆனால் வயது முதிர்ந்த பிறகு விவசாய பணிகளை தொடர்ந்து செய்ய முடியாத சூழல் உருவாகிறது. அப்போது அவர்களின் வருமானம் குறைந்து அன்றாட வாழ்க்கை செலவுகளை சமாளிப்பது கடினமாகிறது. இந்த நிலையை உணர்ந்த இந்திய அரசு சிறு மற்றும் குறு விவசாயிகளின் முதியோர் வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கில் பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா என்ற ஓய்வூதிய திட்டத்தை 2019 அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு வயதான காலத்தில் நிலையான மாதாந்திர வருமானத்தை வழங்குவதாகும். வாழ்நாள் முழுவதும் விவசாயத்தில் உழைத்தவர்களுக்கு அவர்கள் 60 அடைந்த பிறகு பொருளாதார பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை குறைந்து தன்னம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் வாழ வழிவகுக்கிறது. 18-40 உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலாம். வயதிற்கு ஏற்ப மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை செலுத்தி அவர்கள் பயன்பெறலாம். 18 சேருபவர் மாதம் ₹55 மட்டும் செலுத்தினால் போதுமானது. வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த தொகையும் அதிகரிக்கும். 40 சேருபவர் மாதம் ₹200 வரை செலுத்த வேண்டும். விவசாயி செலுத்தும் தொகைக்கு இணையாக அதே அளவு தொகையை மத்திய அரசும் பங்களிக்கிறது. இதன் மூலம் விவசாயியின் சேமிப்பிற்கு அரசின் பங்களிப்பும் கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு தொகையை செலுத்திய விவசாயி 60 அடைந்த பிறகு மாதந்தோறும் ₹3000 ஓய்வூதியமாக பெறுவார். ஆண்டுக்கு ₹36000 கிடைப்பதால் அன்றாட தேவைகள், மருந்து செலவுகள் மற்றும் குடும்ப செலவுகளை ஓரளவு சமாளிக்க இது உதவுகிறது. முதியோர் காலத்தில் இந்த நிலையான வருமானம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கியமான சிறப்பம்சம் குடும்ப பாதுகாப்பாகும். திட்டத்தில் இணைந்த விவசாயி உயிரிழந்தால் அவரது வாழ்க்கை துணை திட்டத்தை தொடர்ந்து நடத்தலாம். அல்லது திட்ட விதிகளின்படி கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெறும் வாய்ப்பும் உள்ளது. இதனால் விவசாயி மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தில் சேருவதற்கு ஆதார் அட்டை, வங்கி கணக்கு, மொபைல் எண் மற்றும் விவசாய நிலம் தொடர்பான ஆவணங்கள் தேவைப்படும். அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் மூலம் அல்லது இணைய வழியாகவும் பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் நடைமுறையும் மிகவும் எளிமையாக இருப்பதால் பல விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற்று வருகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மருத்துவ செலவுகளும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. முதுமையில் வருமானம் இல்லாமல்

0: வாழ்வது மிகவும் சிரமமான ஒன்று. எனவே இளமையிலேயே சிறு தொகையை மாதந்தோறும் சேமித்து வயதான காலத்தில் உறுதியான ஓய்வூதியம் பெறுவது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவாகும். இந்த வாய்ப்பை வழங்கும் சிறந்த சமூக பாதுகாப்பு திட்டமாக கிசான் மான்தன் யோஜனா திகழ்கிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை குறித்த நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. விவசாயிகள் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். அவர்களின் முதியோர் காலம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, சமூகத்தின் கடமையும் ஆகும். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் கிசான் மான்தன் யோஜனா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நமது நாட்டின் வளர்ச்சி விவசாயிகளின் நலனுடன் நேரடியாக தொடர்புடையது. விவசாயி வளமாக இருந்தால் நாடும் வளமாக இருக்கும். எனவே தகுதியுள்ள ஒவ்வொரு சிறு மற்றும் குறு விவசாயியும் இந்த திட்டத்தில் இணைந்து அரசின் இந்த சிறந்த நலத்திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதுமையில் பொருளாதார கவலையின்றி சுய மரியாதையுடனும் நிம்மதியுடனும் வாழ உதவும் இந்த திட்டம் விவசாயிகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான முயற்சியாக விளங்குகிறது. எதிர்காலத்தை இன்று திட்டமிட்டு செயல்பட்டால் நாளைய வாழ்க்கை பாதுகாப்பாகவும் வளமாகவும் அமையும் என்பதே கிசான் மான்தன் யோஜனாவின் அடிப்படை ஆகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
2: வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
3: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashwani. The news read by Anuja Kumar. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw has said that India's economic growth is now recognized globally and the country is growing at a growth range of 6-8%. He said this growth story is driven by four key pillars: investment in social, digital and physical infrastructure, inclusive growth, and a strong focus on manufacturing. Addressing the Uttar Pradesh Japan Investment Summit 2026 in New Delhi today, Mr. Vaishnaw said investment is an important part of the country's growth journey, with India investing around $130 billion every year.
5: We have been growing at a very sustained pace of 6-8% growth band, with moderate under control inflation, with very good balance sheet, and making sure that the entire country grows together. This is possible because of the four pillars of our growth story: investment in social, digital and physical infrastructure.
4: The Enforcement Directorate or ED has conducted searches at 10 premises in Rampur and Saharanpur in Uttar Pradesh and Delhi in connection with a money laundering investigation involving the Maulana Muhammad Ali Johar Trust and Muhammad Ali Johar University in Rampur. The ED said the searches were carried out under the Prevention of Money Laundering Act 2002. It added the investigation relates to the alleged diversion of government contract funds through private contractors and their subsequent use, including for creation of assets for the university or the trust. The ED said that the searches were aimed at tracing the alleged proceeds of crime and recovering financial records, documents and digital evidence related to the diversion and utilization of government funds. Union Finance Minister Nirmala Sitharaman has today embarked on an official visit to Singapore with a ministerial delegation to participate in the fourth India-Singapore Ministerial Roundtable. The delegation comprised External Affairs Minister Dr. S. Jayashankar, Union Commerce and Industry Minister Piyush Goyal, and Union Minister of State for Electronics and IT Jitin Prasad. Established in 2022, the India-Singapore Ministerial Roundtable is a key high-level economic mechanism between India and Singapore. It provides a platform to review progress and explore new areas of collaboration across six pillars, including advanced manufacturing, connectivity, digitalization, healthcare and medicine, skill development and sustainability. In Jammu and Kashmir, in view of the prevailing adverse weather conditions, Sri Mata Vaishno Devi Shrine Board has temporarily suspended fresh registration for the Sri Mata Vaishno Devi pilgrimage as a precautionary measure. The pilgrims who have already

0: வணக்கம் நேர்களே. ஒரு நொடியில் உறைந்து போகும் தருணத்தை என்றும் அழியாத நினைவாக மாற்றுவது புகைப்படம். நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களையும் மறக்க முடியாத நினைவுகளையும் பாதுகாக்கும் அற்புத கலைதான் புகைப்படம். இப்படி அழகிய தருணங்களை பதிவு செய்யும் அனைத்து புகைப்பட ஆர்வலருக்கும் புகைப்பட தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம எல்லாருக்குமே வனவிலங்குகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான உயிர் பயம் இருக்கும். அப்படி நம்ம பார்த்தாலோ அல்லது அதோட சத்தத்தை கேட்டாலோ பயந்து நடுங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அதன் ஒவ்வொரு அசைவையும் ரசித்து ரசித்து புகைப்படமாக எடுக்கக்கூடிய வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சொப்னா.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என் பேர் ராதிகா ராமசாமி. நான் வனவியல் புகைப்பட கலைஞர். கடந்த 20 வருடமாக இந்த துறையில இருக்கேன். பிறந்தது வந்து தேனி வெங்கடாசலபுரம். இப்ப இருக்கிறது சென்னையில. நான் வந்து இந்திய காடுகள்லயும் ஆப்பிரிக்கன் காடுகள்லயும் போய் அங்க இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் போய் ஆவணப்படுத்தி இருக்கேன். நிறைய பயிற்சி பட்டறைகளும் காலேஜஸ்க்கு மத்தவங்களுக்கும் சொல்லித்தரேன். அது இல்லாம ஒரு வைல்ட் லைஃப் பத்தி, இந்த வனவியலை பத்தி, விலங்குகளும் காடுகளும் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நிறைய ஒரு கன்சர்வேஷன் டாக் அதுவும் நிறைய தரேன் காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாமே.
0: அதாவது உங்களோட ப்ரொஃபைல் சொன்னதுமே உங்ககிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி நாங்க எல்லாருமே பார்த்து பயப்படுற விஷயத்த ரசிக்க ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு வந்து குழந்தையில இருந்தே இயற்கை ரொம்ப பிடிக்கும். நம்ம தேனி மாவட்டம் சொன்னாலே மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அடிவாரத்துல இருக்கிறதான் எங்க ஊரு. இயற்கை நிறைய பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் போயிருக்கோம். அப்ப வந்து யானைகள் பாத்திருக்கோம், அந்த மாதிரி எலிஃபென்ட்ஸ் பேர்ட்ஸ் பாத்திருக்கோம். போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பிடிக்கும். குழந்தையில இருந்து நான் போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் பருவத்துல இருந்து ஒரு 2002 வந்து பறவைகள் சரணாலயம், பரத்பூர் பறவைகள் சரணாலயம்னு சொல்லிட்டு ஒரு ராஜஸ்தான் போயிருந்தேன். அங்க பார்த்தாச்சுன்னா அது ஒரு குளிர்காலம், விண்டர் சொல்லுவோம். நிறைய

0: வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பறவைகள், வண்ணமயமான பறவைகள் எல்லாம் அப்ப வந்திருந்தாங்க. சோ அதை பார்த்த உடனே வந்து அதை புகைப்படம் எடுத்து பறவை பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்ததுதான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. பறவைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட வாழ்க்கை முறை. அதுக்கப்புறம் கார்பெட் உயிர் நேஷனல் பார்க்ல போயிட்டு யானைகள், லயன்ஸ், டைகர்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்வம் அப்படியே ஆரம்பிச்சுது. போட்டோகிராஃபி விட அதை பார்த்து ரசிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
1: இப்ப நீங்க வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது நீங்க சொன்னீங்க, வனவிலங்குகள் எவ்வளவு வந்து நமக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நான் டாக் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, அதோட முக்கியத்துவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா. இப்ப நிறைய நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து ஒரு முன்னோடி என்னன்னா காடுகள் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு இல்லையா. காடுகள் இருந்தா தான் நமக்கு வந்து ஆக்சிஜன்ல இருந்து மத்த எல்லாமே இருக்கும். நிறைய இப்ப காடுகள் அழிஞ்சிட்டு வருது. காடுகள் என்ன, அதுல இருக்கிற விலங்குகள் தானே முக்கியம். சோ காடுகளை பாதுகாத்தாச்சுன்னா விலங்குகளை பாதுகாக்க முடியும் முதல்ல. அதனாலதான் காடுகள்னா சும்மா காடு இருக்கிறது எங்கேயோ இல்ல, விலங்குகளும் பறவைகளும் யாருக்கோ இல்லை. இது நமக்காக, நம்ம இந்த நகரத்துல நல்லா இருக்கணும்னா காடுகள் நல்லா இருக்கணும். காடுகள் வாழ்க்க இந்த விலங்குகளும் பறவைகளும் இருந்தா தான் நாம நல்லா இருக்கும். சோ அதுதான் அடிப்படையான ஒரு அவேர்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இனிமே வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த உலகமும் இந்த காடுகளும் இருக்கணும். காடுகள்னா காடு மட்டுமே இல்லை, அங்க ஆறுகள் இருக்கு. நம்ம நிறைய ஒரு 70% ஆறுகள் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் பார்க் சொல்லுவோம், அதுக்குள்ளதான் ஓடுறாங்க. சோ அதை பாதுகாக்கணும். டைகர் சேவ்னா டைகருக்கு சேவ் இல்லை, நமக்காக காடுகளை பாதுகாக்கணும்.
1: அதாவது ரொம்ப அருமையா இந்த வனவிலங்குகள் வந்து நமக்கு வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வைல்ட் போட்டோகிராஃபர் இந்த படிப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் இந்த துறைக்கு என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரு புகைப்பட கலை வந்து அது ஒரு டிகிரியா படிச்சிருக்கணும். அது இல்லாம முக்கியமான ஒரு இது இந்த துறைக்கு என்னன்னா, நம்மளோட சப்ஜெக்ட், அந்த விலங்குகளை பத்தியும், அது எங்க இருக்கு, எப்படி இருக்கும், எப்ப போனா கிடைக்கும், அந்த மாதிரி அவங்களோட வாழ்வியலை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து பயாலஜி நிறைய முக்கியம். ஸோ வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து இது மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் தர்றாங்க. இப்போ சில யூனிவர்சிட்டிஸும் நிறைய பல்கலைக்கழகங்களும் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு டிகிரி சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொல்லுவோம், அதாவது விலங்குகளை பத்தியும் பறவைகளை பத்தியும் நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புகைப்படைகளையும் தெரிஞ்சிருந்தா தான் இந்த துறையை அணுக முடியும்.
1: அதாவது படிப்போட இதை பத்தின நாலேஜ் கண்டிப்பா இருந்தாதான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த காட்டுக்குள்ள போய் வனவிலங்குகளை போட்டோ எடுக்கணும்னா அதுக்கு நீங்க வந்து முன்னேற்பாடா என்னென்ன செய்ய வேண்டியிருக்கும்?
0: இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல முதுமலை சரணாலயம், நேஷனல் பார்க்கோ, இல்ல கார்பெட்டோ, இல்ல ரன்தம்பூர் நேஷனல் பார்க்கோ, இந்த மாதிரி நம்ம வந்து டைகரை பார்க்க போகணும்னா ஒவ்வொரு பார்க்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு 3 மாசம் முன்னாடி இல்லைன்னா 2 மாசம் முன்னாடி நம்ம புக் பண்ணணும், அதை வந்து நம்ம போறதுக்காக அனுமதி வாங்கணும். சஃபாரியம் சொல்லுவோம், உள்ள 2 மாசம் முன்னாடி பண்ணணும். அதுலமே அதுவும் இல்லாம எந்த சீசன்ல போகணும், அதாவது குளிர்காலத்துல வந்தா கொஞ்சம் குறைச்சலா இருக்கும், இந்த மாதிரி வெயில் காலத்துல இருந்தா டைகர் வந்து தண்ணி குடிக்க வரும், யானைகளும் டைகரும் வெளியே தண்ணி குடிக்க வரும். சோ அத மாதிரி எந்த காலத்துல போகணும், எந்த டயத்துல போகணும், எங்க போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய ரிசர்ச் முதலே போறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஒரு டூரிஸ்டா வேணா இந்த மாதிரி புக்கிங் பண்ணலாம், பட் தொழில் முறையா நம்ம போய் அங்க போய் புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அங்க இருக்கிற ஃபீல்ட் டைரக்டர் கிட்ட இந்த வேலைக்காக நாங்க வரோம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு அனுமதி லெட்டர் கடிதம் தரணும். அது அவங்க பார்த்துட்டு ஓகே, ஏன்னா நம்ம விலங்கு எல்லாமே நம்ம இந்தியாவோட கல்ச்சரோட சொத்துன்னு சொல்லுவோம், யாருமே வந்து டக்குன்னு எடுத்துன்னு போக முடியாது, அனுமதி அந்த மாதிரி கிடைக்காது. சோ நம்ம எந்த காரணத்துக்காக அதை புகைப்படம் பண்ண போறோம், டாக்குமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கணும். அப்ப ஃபீல்ட் டைரக்டர் நமக்கு அனுமதி தருவார். அப்ப போய் நம்ம 10 நாளோ 1 மாசமோ இல்ல எப்பப்ப வேணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. சஃபாரி போறதுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ நம்ம வந்து ஃபீஸ் தரணும். பிறகு போய் புகைப்படமோ வீடியோவோ நம்ம எடுத்துட்டு வரலாம். இதுதான் ஒரு ப்ரொசீஜர்.
1: இப்ப இந்த காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, அந்த ஃபாரஸ்ட்ல உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது இந்த பறவைகள் இந்த விலங்குகள் வந்து அதிகமா இருக்கும், அந்த மாதிரி என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள இருக்கும்?
0: எல்லா காடுகளுமே எல்லா பறவைகள் கிடைக்காது, அதாவது எண்டேஞ்சர் சொல்லுவோம். சில இருவாட்சி பறவைகள்லாம் நம்ம வந்து சவுத் இந்தியால தான், வெஸ்டர்ன் காட் சொல்லுவோம், கிழக்கு மலை தொடர்ச்சியில தான் கிடைக்கும். சோ இது மாதிரி அந்த இடத்துல என்ன பறவை இருக்குன்னு சொல்லி செக்லிஸ்ட் சொல்லுவோம். அதை நம்ம முதல்ல இன்டர்நெட்லயோ இல்ல அங்க இருக்கவங்களையோ கேட்டு வாங்கிப்போம். சோ 200க்கு மேற்பட்ட பறவைகள் இருக்கா, இந்தந்த பறவைகள் எடுக்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன அனிமல்ஸ், இப்ப வந்து யானைகள் எங்க போனாலும் கிடைக்காது, கபினி போனா கிடைக்கும், முதுமலையில கிடைக்கும், கார்பெட்ல கிடைக்கும், மத்திய இந்திய காடுகள்ல யானைகள் கிடைக்காது. சோ எந்த பார்க்ல என்னமான அனிமல் இருக்குன்னு சொல்லிட்டு முதலே நம்ம தெரிஞ்சுப்போம், செக்லிஸ்ட் சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வாங்கினது மட்டும் இல்லாம எந்த சமயத்துல கிடைக்கும், இப்ப கார்பெட் நேஷனல் பார்க்ல யானைகள் கிடைக்கும், ஆனா நீங்க

0: விண்டர்ல போனா பார்க்க முடியாது, சம்மர்ல மே ஏப்ரல்ல நிறைய நூற்றுக்கணக்கான யானைகள் தண்ணி குடிக்க வரும். அந்த சமயத்துல நம்ம போனா போட்டோகிராஃப் எடுக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர பறவைகள் சொன்னாங்க, மைக்ரேட்டி வளசல் பறவைகள் வந்து பரத்பூர் சரணாலயத்துல நம்ம எடுக்கலாம். சம்மர்ல போயாச்சுன்னா நீங்க வெயில் காலத்துல போனா ஒண்ணுமே அங்க இருக்காது. சோ குளிர்காலத்துல போயாச்சுன்னா அப்ப வெளிநாடுல இருந்து வர பறவைகள் இருக்கும். சோ அதனால நம்ம எந்த சீசன் ரொம்ப முக்கியம், எப்ப போறோம், எங்கே நிறைய பறவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் வாங்கிப்போம். அது மாதிரி ஆனா இந்த மாதிரி டைகர்ஸ் எல்லாமே இப்ப வந்து நியூஸ்ல கூட பாத்துக்கலாம், ஒரு டைகர் லிட்டா ஒரு அஞ்சு குட்டியோட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கெல்லாம் பாக்குறோம் இல்லையா. சில சமயம் நமக்கு தெரிய வரும். அதனால இப்ப நான் அடுத்த மாதத்துல அந்த டைகர் வித் அஞ்சு கப்போட இருக்கிற புகைப்படம் எடுக்க போறேன். சோ நமக்கு சில சமயம் ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம எல்லாத்துக்கிட்டே கேட்டு வச்சிருக்கோம், கைட்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி சைட்டிங்ஸ் இருக்குன்னு நம்ம டச்ல இருப்போம், கேட்டு வச்சுப்போம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் வராது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்காக
1: எந்த வயசுல வந்து உங்களுக்கு அந்த பயம் இல்லாம எடுக்க ஆரம்பிச்சீங்க?
0: பயம் வந்து ஆக்சுவலா நம்ம காட்டுக்குள்ள போகும்போது, நம்ம சஃபாரி போட்டோ எடுக்க போகும்போதே காட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் கவர்மெண்ட் பொறுப்பு இல்ல, நம்மளோட உயிரை பணைய வச்சுதான் நம்ம போறோம். எண்ட் ஆஃப் த டே அது வந்து வைல்ட் அனிமல்ஸ், அவங்களுக்கு என்ன சொல்ல புரியாது இல்லையா. பட் என்ன டைகருக்கு என்னன்னா, நம்ம வண்டியிலதான் இருந்து போட்டோ எடுப்போம், ஓபன் ஜீப்னு சொல்லுவோம், அதுல இருந்து கீழே இறங்க கூடாது ரூலு. சோ அது வந்து ஜீப்பை பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட், சோ பக்கத்துல நடந்து போகும், பட் அது ஒண்ணும் பண்ணாது. ஆனா கீழே இறங்கி நடந்தாலே அது நம்மள பாய வந்துடும், ஏன்னா அது தற்காப்புக்காக நம்மள பார்க்க வரும். ஸோ சில ரூல்ஸ் இருக்கு, இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு தூரத்துல இருந்தா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் லென்ஸ் டெலி லென்ஸ் சொல்லுவோம், தூரத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லென்ஸ் வச்சு கேமரா வச்சுதான் நம்ம தூரத்துல இருந்து எடுப்போம். பக்கத்துல போனா கொஞ்சம் பயம்தான். என்னோட அப்பா வந்து ராணுவத்துல இருந்ததுனால என்னமோ தெரியல, நாம ஒரு ப்ரீகாஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா பயப்பட தேவையில்லை, பயந்தாக்கா நீங்க உள்ள போக முடியாது. என்னமோ தெரியல, அப்பா கிட்ட நிறைய ராணுவத்தை பத்தியும் காடுகளை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டதுனால எனக்கு பயமா தெரியல, தெளிவா இருக்கு. பட் இட்ஸ் நாட் எவ்ரி ஒன் கப் ஆஃப் காஃபின்னு சொல்லுவேன். சில பேர் தூரத்துல பார்த்தாலே மயங்கில விழுந்திருக்காங்க. இந்த துறையில வந்து நம்ம சொல்லுவோம், அதாவது நான் வந்து பறவைகள் நிறைய எடுக்கிறதுனால நிறைய நடக்கணும். நீங்க எங்களோட எக்யூப்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட கேமரா லென்ஸ் எல்லாம் ஒரு 10-15 கிலோ எடுத்துட்டு நடக்கும் போது நமக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். பெண்கள் வந்து ஆல்ரெடி பயம் இல்லாதவங்க தானே. நான் யூஸ்வலா சொல்லுவோம் பேசும்போது, எங்க மதுரைக்காரங்களுக்கு வந்து, அப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட் தானே, மதுரைக்காரங்களுக்கு பயம் தானே தெரியாதுன்னு சொல்லுவோம். என்னமோ தெரியல, அந்த பயம் இல்ல எனக்கு.
1: கண்டிப்பா, அதாவது ஒரு ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பெண்ணை பார்த்து நம்ம பேசுறோம் அப்படின்றதுல வந்து எனக்கு ரொம்ப வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இப்ப நீங்க வந்து ஒரு காடை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்?
0: குறைந்தது நம்ம வந்து ஒரு 1 வாரம் இருந்தா தான் நமக்கு வேண்டிய புகைப்படங்கள் கிடைக்கும். சில காடுகள்ல 1 வாரம் மட்டுமே போதாது. நம்ம போனோம்னா சரி டைகர் வந்துடும், எலிஃபென்ட் வந்துடும் எடுக்கலாம்னு இல்லை, காத்திருக்கணும், நிறைய பொறுமை வேணும். சில சமயம் 1 வாரத்துக்கு ஒரிய வரவே மாட்டாங்க, காத்திருக்கணும், அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி போகணும். ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி போகணும். 1 வருஷத்துல வந்து நாங்கள் கண்டினியூஸா சம்மர்ல, அது வெயில் காலத்துல எப்படி இருந்தது, குளிர்காலத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு 5-6 தடவை போக வேண்டியது இருக்கும். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2 இயர்ஸ் கூட பண்ணியிருக்கோம், கண்டினியூஸா போய் அந்த டாக்குமெண்ட். இப்போ ஒரு டைகர் இருந்தாச்சுன்னா குட்டியில இருந்து பெருசு ஆற வரைக்கும் நம்ம அதை டாக்குமெண்ட் பண்றோம், அதை ஆவணப்படுத்துறன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கூட இருக்கு. இது டிபெண்ட்ஸ் ஆன் த நமக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் காப்போம், பட் குறைஞ்சது 1 வாரத்துக்கு உள்ள போவோம்.
1: நாங்க சாதாரணமா பாக்குற ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு மதிப்பு மிக்க ஒரு உழைப்பு இருக்கு அப்படின்றத வந்து எங்களுக்கு கேட்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 1 வாரம் ஆகும் நீங்க சொல்றீங்கல்ல, அதுல வந்து உங்களோட உணவு முன்னேற்பாடா வந்து கொண்டு போவீங்களா, இல்ல அங்க போய் கிடைக்கிறத நீங்க சாப்பிட்டுப்பீங்களா?
0: இப்ப வந்து என்னன்னா, நம்ம இந்திய காடுகள்ல காட்டுக்குள்ள நம்ம ஸ்டே பண்ண முடியாது, ஒரே ஒரு இடத்துல கார்பெட்ல மட்டும் காட்டுக்குள்ள ஸ்டே பண்ணலாம், அது கவர்மெண்டோட லாட்ஜ் இருக்கு, அங்க போய் நம்ம இருந்துட்டு போட்டோ எடுக்கலாம். பட் இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம காட்டுக்கு வெளியே வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்க வந்து ஸ்டே பண்ணலாம். பட் முதல்ல நான் ஆரம்ப காலத்துலயும் இப்போ சில இடங்கள்ல உள்ள போகும்போது நம்ம ரைஸ் இதெல்லாம் சாமான எடுத்துன்னு போயாச்சுன்னா அங்க லாட்ஜஸ் இருக்கு, காட்டு லாட்ஜஸ், அவங்க நமக்கு சாப்பாடு பண்ணி தருவாங்க. பட் சில சமயம் என்னன்னா, நம்ம காய்கறிகள் சலாடு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கையில வச்சிருப்போம், நமக்கு கிடைக்கிறது தேசிக்கு ஒரு சாப்பாடு பண்ணி பண்ணுவோம். இப்ப வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வெளியே வந்து, சோ உள்ள போய் நீங்க சூட் பண்ணிட்டு வெளியே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி.
1: அதாவது எந்த ஒரு வேலையிலுமே வந்து ஒரு சவால் இருக்கும் தெரியுமா, ஏதாவது ஒரு கட்டத்துல நமக்கே வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்க வந்து
0: பெரிய சேலஞ்ச், நீங்க யோசனை பண்ணிருப்பீங்களே என்னமோ, காட்டுக்குள்ள போனா நான் சொன்னேன் கீழே இறங்க கூடாது.

0: சொல்லிட்டு சில சமயம் 4-5 மணி நேரம் உங்களுக்கு வந்து இயற்கை உபாதைகள் இருந்தாலும் அங்கேயும் சில சமயம் நீங்க எங்கேயும் போக முடியாது. எந்த புதர்ல டைகர் இருக்கும்னு தெரியாது இல்லையா?
1: சோ
0: அந்த ஒரு இதெல்லாமே பெண்களா இருந்துட்டோ இல்ல ஆண்களா இருந்துட்டோ போகும்போது நம்ம 5-6 மணி நேரம் எங்கேயும் போக முடியாதுன்னு அந்த மாதிரி எல்லாம் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும். அதுவும் ஆப்பிரிக்க காடுகள்ல வந்து மரங்கள் சில இடத்துல இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க நேச்சர் காசுல எப்படி பண்ணுவோம்? வண்டி நிறுத்திட்டு அதுக்கு பின்னாடி அந்த மாதிரிதான் பண்ணுவோம். ரொம்ப பேருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கஷ்டம் இல்லையா? இது வந்து முதல்ல நிறைய அந்த மாதிரி கஷ்டம் இருந்தது. ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி நிறைய கடின உழைப்பு, ரொம்ப சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். பார்த்துதான் நீங்க பாக்குறீங்க அழகான திரைப்படங்களை.
1: கண்டிப்பா தூக்கம் எல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தானே இருக்கும்.
0: ஆமா, அது நான் கார்பெட் சொன்னேன், அங்க உள்ள வந்து பவர் கரண்டே இல்ல. மே மாசத்துலதான் நம்ம ஷூட் பண்றோம். ஹாஃப் அன் அவர் வந்து ஜென்ரேட்டர் போட்டு நமக்கு பவர் சார்ஜ் பண்றதுக்காக தருவாங்க. கரண்ட் இல்ல. நைட்டு வந்து காட்டுக்குள்ள கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் மரங்கள்ல, பட் நைட்டு வந்ததுன்னா தூக்கம் வராது, ஏன்னா ஃபேன் இல்ல. பருண்டு பருண்டு படுப்போம், லேட்டா தான் படுப்போம், காலையில வேகமா எந்திரிக்கணும். சோ சில இது எல்லாமே வந்து கஷ்டம் தான். நார்மல் பீப்புள் நீங்க திடீர்னு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் நமக்கு அது புகைப்படம் எடுக்கணும் பண்ணும் போது அது தெரியாது. இது எல்லாமே வந்து நீங்க, நம்ம இப்ப ஏசி போட்டுருக்கோம், ஆனா வெளியே காட்டுல ஏசி இல்ல. 45-48 degrees நாங்கதான் டைகர் போர் சூட் எடுப்போம். நேச்சுரல் மேதான் சீசன். சோ அது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வெதர் எல்லாம் பார்த்தோம்னா இந்த துறைக்கு வர முடியாது. வெயில்லதான் இருக்கணும். அது பழக்கம் ஆயிரும். மேபி நம்ம தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணுவோம். பட் எடுத்த புகைப்படம், வேண்டிய புகைப்படம் நம்ம நினைச்ச மாதிரி வந்தாச்சுன்னா இதெல்லாம் மறந்து போயிடும்.
1: கண்டிப்பா நீங்க சந்திச்ச கஷ்டங்கள், அதுல கிடைச்ச சந்தோஷங்களையும் எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே வந்து ஒரு அவார்டு கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச அவார்டுன்னு சொல்லுங்களேன்.
0: நான் கடவுளுக்குதான் நன்றி சொல்லணும். நிறைய அவார்ட்ஸ், இன்ஸ்பைரிங் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய அவார்ட்ஸ், நிறைய இது கிடைச்சாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 10th சயின்ஸ் புக்ல ராதிகா ராமசாமி பத்தி என்வயர்மெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க. அது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம காடுகளை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பேசும்போது என்னை பத்தி, என்னோட வேலையை பத்தியும் போட்டிருக்காங்க, சின்ன குறிப்பு போட்டிருக்காங்க. அது பப்ளிஷ் ஆனது வந்து நிறைய பெரிய அவார்டா நினைக்கிறேன். ஏன்னா அவர ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். மத்தபடி நம்ம பண்றது வந்து நம்ம மன நிறைவா, நாம எடுக்கிற புகைப்படங்கள் எனக்கு மட்டுமே இல்ல, இனி வரும் காலத்துல இது எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஒரு டாக்குமெண்டேஷன் ஆவண மாதிரி இன்னும் 10-20-30 வருஷம்னால இந்த புகைப்படங்கள் இருக்கும். சோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ல வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எங்க அம்மா வந்து டீச்சரா இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சோ அதனால இந்த புக்ல வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
1: இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அப்படின்ற இந்த ஃபீல்டுல வந்து நீங்க இன்னும் உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
0: நம்ம இந்தியால வந்து 1300 மேற்பட்ட பறவைகள் இருக்கு. சோ அதுல நான் ஒரு 60% தான் நான் புகைப்படம் எடுத்திருக்கேன், பாத்திருக்கேன். இன்னும் நிறைய பறவைகளை பார்க்கணும், நிறைய இடங்கள் வேற இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வரேன். ஸோ எனக்கு போர்னியோ பார்க்கணும்னு நிறைய ஆசை. போர்னியோல போய் இருக்கு, அங்க இருக்கிற பயோடைவர்சிட்டி, அங்க இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் ஆவணப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவல். கடவுள் புண்ணியத்துல அடுத்த வருடங்கள்ல போகலாம். நிறைய விஷயங்கள் பண்ண இருக்கு. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த யாரும் சொல்லித்தரதுக்கு இல்லை, வைல்ட் லைஃப் என்ன என்னன்னு தெரியாது. இனி வர காலத்துல நிறைய பேருக்கு பயிற்சி பட்டவர்கள் மூலமா நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜ் வந்து நம்ம அதை பகிர்ந்துக்கிறோம். பின்னாடி வரவங்களும் இதை பத்தி நிறைய பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என்ன பண்ண இருக்கு.
1: நிச்சயமா, இப்படி இயற்கையான விஷயத்த புகைப்படமா பதிவு பண்றது உண்மையிலேயே ஒரு தனி அழகுதான். இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி எவ்வளவு ஆர்வமும் பொறுமையும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களோட அனுபவங்களையும் சேர்த்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட துறையில நீங்க மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுவரை நான் ரசிக்கும் வேறு உலகம், உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 19 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக மனிதாபிமான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளாவிய நெருக்கடிகள், பேரழிவுகள் மற்றும் போர்களின் போது பிறருக்கு உதவும் மக்களை போற்றும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக புகைப்பட தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக ஒரங்குட்டான் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அருகி வரும் பெரும் குரங்குகளையும் அவற்றின் மலைக்காட்டு வாழ்விடங்களையும் பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட் 19 தேதியான இன்று தேசிய விமான போக்குவரத்து தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விமான பயணத்தின் வரலாறு, முன்னேற்றம் மற்றும் அதன் சாதனைகளை கொண்டாடும் வகையில் இந்த தேசிய விமான போக்குவரத்து தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இப்போ தோழிகளுக்கான ஒரு சின்ன குறிப்பு. மிக்சி ஜார்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றது சின்ன ஜாரும் மீடியம் சைஸ் ஜாரும். இதுல பெரிய ஜார் அவ்வளவா யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா அதுதான் சீக்கிரமே வேலை வைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவாச்சும் யூஸ் பண்ற அந்த பெரிய ஜாரை யூஸ் பண்ணிட்டு கழுவி காய வச்சு எடுத்து வைக்கும் போது அது நம்ம அவ்வளவா வந்து நம்ம யூஸே பண்ணாதனால அந்த பிளேடு வந்து அப்படியே ஜாம் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளேட்ல ஒரு டிராப் தேங்காய் எண்ணெய் விட்டு வெறும் மிக்சி ஜாரை மிக்சியில போட்டு லைட்டா ஒரு சுத்து சுத்தி எடுத்து வச்சோம்னா இந்த பிரச்சனை இனிமே இல்லை.

0: ஒரு மருத்துவர் மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவரது கனவு. ஆனால் தாய் நாடு அடிமைப்பட்டு இருப்பதை பார்த்தபோது அந்த மருத்துவர் ஒரு போர் வீரராக மாறினார். அவர்தான் கேப்டன் லக்ஷ்மி சாகல். 1924 அக்டோபர் 24 சென்னையில் பிறந்தார். அவரது தந்தை டாக்டர் எஸ் சுவாமிநாதன், தாய் அம்மு சுவாமிநாதன். சிறு வயதிலிருந்தே தன்னம்பிக்கையும் சமூக அக்கறையும் நிறைந்த சூழலில் வளர்ந்தார். மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவராக பணியாற்ற தொடங்கினார். பிறகு வேலை காரணமாக சிங்கப்பூர் சென்றார். அங்கே 2 உலகப் போரின் தாக்கத்தை நேரில் பார்த்தார். போர் காரணமாக காயமடைந்த இந்திய வீரர்களுக்கு சிகிச்சை அளித்த போது, இந்தியா இன்னும் ஆங்கிலேயர்களின் அடிமை நாடாக இருக்கிறது, இதை மாற்ற என்னால் ஏதாவது செய்ய முடியாதா என்ற எண்ணம் அவரது மனதில் வேரூன்றியது. அந்த நேரத்தில்தான் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தார். இந்தியாவை ஆயுத போராட்டத்தின் மூலம் விடுதலை செய்ய வேண்டும் என்ற நேதாஜியின் கனவு லக்ஷ்மி சாகலின் மனதில் வேரூன்றியது. அதன் பிறகு அவர் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார். பெண்களும் போர்க்களத்தில் நிற்க வேண்டும் என்ற நேதாஜியின் எண்ணத்தின்படி உருவாக்கப்பட்ட ராணி ஜான்சி படைப்பிரிவின் தலைவராக லக்ஷ்மி நியமிக்கப்பட்டார். அன்றிலிருந்து அனைவரும் அவரை கேப்டன் லக்ஷ்மி என்று அழைக்க தொடங்கினர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கேப்டன் லக்ஷ்மி சாகலின் பங்கு மிகவும் சிறப்பானது. நாட்டை காப்பது ஆண்களின் கடமை மட்டுமல்ல, பெண்களும் ஆயுதம் ஏந்தி போராட முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டினார். 100 இளம் பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இராணுவ பயிற்சி அளித்தார். ஒழுக்கம், தைரியம், தேசப்பற்று ஆகியவற்றை அவர்களிடம் வளர்த்தார். ராணி ஜான்சி படைப்பிரிவு வெறும் பெயருக்காக உருவாக்கப்பட்ட படையல்ல, இந்தியாவின் விடுதலைக்காக தயாராக இருந்த பெண்களின் வீரப்படையாக அது திகழ்ந்தது. கேப்டன் லக்ஷ்மி தனது வீராங்கனைகளை சேர்த்து பல கடினமான சூழல்களில் செயல்பட்டார். போரில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இந்தியர்களின் மனதில் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை பரப்பினார். 1945 இந்திய தேசிய இராணுவம் தோல்வியடைந்த போது கேப்டன் லக்ஷ்மி கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்திய மக்கள் அவரை ஒரு குற்றவாளியாக அல்ல, ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையாகவே பார்த்தனர். இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு மக்கள் அளித்த ஆதரவு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்று வரலாறு கூறுகிறது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் அவர் ஓய்வெடுக்கவில்லை. கான்பூரில் மருத்துவராக பணியாற்றி ஏழை மக்களுக்கு மிக குறைந்த செலவில் சிகிச்சை அளித்தார். மனிதநேயம், சமத்துவம், பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். 2002 இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் போட்டியிட்டு பொது வாழ்விலும் தனது பங்களிப்பை தொடர்ந்தார். பதவி கிடைப்பதை காட்டிலும் நாட்டுக்கு சேவை செய்வதே முக்கியம் என்பதே அவரது வாழ்க்கையின் அடிப்படை எண்ணமாக இருந்தது. ஒரு பெண் நினைத்தால் குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வரலாற்றையும் மாற்ற முடியும் என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர்தான் கேப்டன் லக்ஷ்மி சாகல். அவர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, இந்திய சுதந்திரத்திற்காக பெண்களின் வீரத்தையும் தன்னம்பிக்கையையும் உலகிற்கு எடுத்து காட்டிய மாபெரும் வீராங்கனை. அதனால்தான் இந்திய சுதந்திர வரலாற்றில் கேப்டன் லக்ஷ்மி சாகல் பெயர் என்றும் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும்.
1: தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி.

கண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

0: தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜாய் ஹிந்த், ஜாய் ஹிந்த், ஜாய் ஹிந்த, ஜாய் ஹிந்த்.
1: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள்.

ஏஏபிசிஎஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம். அந்த திட்டம் வந்து சிறப்பு பிரிவினர்கள் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா இந்த திட்டம் வந்து 2003 தான் வந்து செயல்படுத்தப்பட்டது. ஏன்னா ஒரு தனி நபர் நிறுவனங்களை உருவாக்குறதுக்கும், ஒரு தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும், ஒரு புதிய தொழில் திட்டங்களை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து தொழில் நுட்பத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வருது. இதுக்கு வந்து கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதியே இல்ல, யாருனாலும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் இந்த திட்டத்தில் பயன்பெற. இதுக்கு வயது வரம்பு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கிறது. சோ புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மட்டும் வயது வரம்பு இருக்குது. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 இருந்து 55 வரைக்கும் இருக்குது. தொழில ஈடுபட்டு வர்றவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு இல்ல. புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அவங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து வயது வரம்பு இல்ல. இதற்கு என்னென்ன விதமான தேவையான ஆவணங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய போட்டோ, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, இது எல்லாமே வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ஒரிஜினலா வச்சுக்கலாம். எந்த திட்டங்கள் பயன்பெறனாலும் ஒரிஜினலா யாருமே கொண்டு போய் கொடுக்க கூடாது. எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சான்றிதழ், நீங்க எந்த வகுப்பு பிரிவினரை சேர்ந்தவங்க அப்படின்றது சான்றிதழ். அதுக்கப்புறம் திட்ட அறிக்கை, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க. நான் வந்து ஒரு பெரிய மசாலா பொடி கம்பெனி வைக்க போறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது. ஒரு பல்வரைசர் வாங்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு வந்து காய போடுறதுக்கு ஒரு ட்ரையர் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து நீங்க கொட்டேஷன் வாங்கிடணும். நல்ல கம்பெனியா பார்த்து நீங்க கொட்டேஷன் வாங்கி அதை உங்க திட்ட அறிக்கையில நீங்க என்ன பண்ணணும்னா இணைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க கொட்டேஷன் போடுறீங்கன்னா, 10 லட்ச ரூபாயை நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்க, அந்த 10 லட்ச ரூபாய் நீங்க கவர்மெண்ட்ல லோன் வாங்கினதுக்கு அப்புறம் அதை எப்படி நீங்க செலுத்த போறீங்க அப்படின்ற தகவல் வந்து கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். அதனால திட்ட அறிக்கை வந்து நீங்க தெளிவாக குறிப்பிட வேண்டும். இப்ப திட்ட அறிக்கை வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, எங்களுக்கு வந்து திட்ட அறிக்கை ரெடி பண்ண தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல போனீங்கனாலும் அவங்க திட்ட அறிக்கையை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாவட்ட தொழில் மையத்தை போய் நீங்க அணுகினாலும் இந்த திட்ட அறிக்கையை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய என்னுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இயற்கை வழியில என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு

0: அஞ்சு டன் போடணும். கம்போஸ்ட் வந்துட்டு ரெண்டு டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ரெண்டு டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45 to 50 days வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
1: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 மணிக்கு நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ₹84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
1: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றார் அவர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எத்தலா, புலிக்கரை,

0: நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி திருமணி முத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகள் கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண் வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். 2 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: புகழ் பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர் கழிப்பறை சுகாதாரத்துறையின் மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படைகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணம் தங்கும் விடுதிகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம்,

0: கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலே கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையிலான 2வது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் 2வது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ரெட்டியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து, உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷவாணி இந்த அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவருடன் நேர்முகம் முதலாம் பகுதி கேட்கலாம். 9:30 அரங்கிசையில் சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு, VSK சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சீரா.
2: என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 மினிட்ஸ்
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேனே.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.
4: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
5: பண்ணாதீங்க தம்பிகளா.
4: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க,
5: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
4: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
5: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
4: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
5: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
4: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
5: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
4: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
5: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
1: 101.4 FM ரெயின்போவில் பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல் நலத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியரும் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஆர் தில்லை நாச்சார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து டான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் அனிருத் குழுவினர்.

0: மீண்டும் திரைகானம் மாலை 5:30 உங்கள் விரல் பிடித்து பயணிக்கும் தோழனாய் மட்டுமல்ல ஆகாஷ்வாணி உங்கள் நலனில் அக்கறை கொண்டு மருத்துவராயும் செயல்படுகிறது. திங்கள் முதல் வெள்ளி வரை 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3:02 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் மாதவிடாய் நின்ற பிறகு பெண்கள் தங்கள் உடல் நலத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியரும் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஆர் தில்லை நாய்ச்சியார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3:02 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40:30 ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க, நீங்க எப்படி வந்து நீச்சல் விளையாட்டில், அதாவது டைவிங், இந்த ஒரு டேரிங் ஸ்போர்ட்டை எப்படி சூஸ் பண்ணீங்க? உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸில் விளையாட்டு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: நான் என்னோட 4 வயசுலேருந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 4 வயசுலேருந்து ஸ்விம்மிங் ஈவெண்ட்டில் தான் இருந்தேன். அதில் வர்ற விளையாட்டு போட்டி காம்படிஷன் அது எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் நிறையா மெடலெலாம் அடிச்சிட்டு இருந்தேன். ஒரு 7-8 படிக்கும்போது எனக்கு என்னோட கோச், பழைய கோச் வந்து விளையாட்டு விடுதி இருக்குது, அதில் நீங்கள் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி என்னை அதில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ 7th விளையாட்டு விடுதியில் போய் ஜாயின் பண்ணி அங்கே 1 படித்ததுக்கப்புறம் வெளியில் மறுபடியும் சென்னை மற்ற ஊருக்கெலாம் வந்து பார்க்கும்போது சென்னையில் டைவிங்னு ஒரு ஸ்போர்ட் இருக்குது, அதில் வந்து இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதாகவும் அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. மேலேருந்து குதிக்கிறது, டைவ் பண்ணுறது, மற்றவங்களாம் மேலேருந்து பண்ணுறது நம்மள மிகவும் ஆச்சரியமாக பார்க்கறனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால டைவிங் கேம்ப் நடத்தினாங்க. அந்த கேம்பில் செலக்ட் ஆகி 1 டைவிங் ப்ராக்டிஸ் அங்கே பண்ணேன். எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ, அந்த நடுவில் வர 1 லீவு, அப்புறம் 10 லீவு, இந்த மாதிரி எக்ஸாம் லீவ், ஹாஃப் அலி குவார்ட்டர் லீவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மீதி டைம்லலாம் அங்கே ஊரில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து காம்படிஷன்லாம் வரும்போது, டைவிங் காம்படிஷன் வரும்போது ஒரு 10-20 முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைவிங்க்கு மாறிட்டேன். ஒரு 9th 10th படிக்கும்போது மேக்ஸிமம் எவ்வளோ நாள் லீவ் போட முடியுமோ லீவ் போட்டுட்டு வந்து இங்கே பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இப்படியே அங்கேருந்து லீவில் வந்து காம்படிஷன் பண்ணிட்டு ஃபைனலாக 12th முடித்ததுக்கப்புறம் அப்படியே காலேஜ் சேரும்போது மொத்தமாகவே சென்னை ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு சென்னையில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நான் இப்போ படிச்சுட்டு அப்படியே காம்படிஷனும் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராக்டிஸும் பண்ணுறேன் இங்கேருந்து.
2: இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் வேறொரு இடத்துல பிறந்திருக்கீங்க, ப்ராக்டிஸ்க்காக சென்னைக்கு வர வேண்டியதாக இருந்துச்சுன்றீங்க. இந்த டைவிங்கிற ஸ்போர்ட்டே வந்து ஸ்விம்மிங்கிறது ஸ்விம்மிங் பூலில் பண்ணுறது, இந்த டைவிங்க்கு அதுக்கும் ஒரு மேற்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பித்த காலத்தில், ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு டைவிங்கில் மட்டுமே நீங்கள் ஒரு 10 கடந்து ட்ராவல் பண்ணிருக்கீங்க. இந்த 10 இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, இல்லை இன்றைக்கும் இதே சூழ்நிலை தான் நிலவிட்டுருக்கா, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இனி வர காலங்களில் மாற்றம் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா டெவலப் ஆகுது, இப்போ தான் கரண்ட் ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் டைவிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மொத்த தமிழ்நாட்டிலேயே SJT வேளச்சேரியில் மட்டும்தான் ஒரே டைவிங் பூல் தான் இருந்தது. இன்றைக்கி சென்னையில் இன்னொரு காலேஜ்லேயும் SJTலேயும் 2 டைவிங் பூல் இருக்குது. ஆனால் இது மேற்படி இன்னும் கொஞ்சம் சில வருஷத்தில் எல்லா ஊர்லேயும் டைவிங் பூல் இருந்தது, எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா இதுக்கு நிறைய பிளேயர் இன்ட்ரெஸ்டடாக வந்து பண்ணி கற்றுக்கிட்டு இந்த கேம் டெவலப் ஆகும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 இடத்துல தான் இருக்குங்கும் போது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கற்றுக்க முடிகிற மாதிரி வாய்ப்பு அமையுது. இப்போ வெளியில் ஊரில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு ஸ்விம்மிங் பூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எல்லா கவர்மெண்ட் ஸ்டேடியம்ஸ்லேயும் இருக்குது, நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் ஸ்கூல்ஸில் வச்சுருக்காங்க. ஆனால் டைவிங் பூல்னு வரும்போது மொத்த தமிழ்நாட்டில் 1-2 அது மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேறு வேறு இடத்துல வேறு வேறு ஊர்களில் வந்து டைவிங் பூல் கட்டுறதுக்கான ப்ராசஸ் போகுது. ஸோ கட்டிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பெட்டராக இன்னும் ஃப்யூச்சரில் வரும்போது நிறையா பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
2: முதல்ல இந்த விளையாட்டை புரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்லும்பொழுது ஸ்விம்மிங் பூலுக்கும் டைவிங் பூலுக்கும் முதல்ல என்ன வித்தியாசம், இது முதல்ல எங்களுக்கு புரியாமல்?

0: சொல்லுங்களேன்.
1: ஒரு ஸ்விம்மிங் பூலுங்கிறது 25 மீட்டர் இருக்கணும், ஒய்டு வித்து ஒரு 20, 22, 25 மீட்டர் இருக்கணும், ஆழம் சராசரியாக ஒர் 6 அடி இருந்தால் போதுமானது. டைவிங் பூல்னு எடுத்துக்கிட்டோம்னா, டைவிங் பூல் அதே ஒரு 25 அடி வித்து லென்த்து, ஆழம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 16 அடியிலேருந்து 18 அடி இருக்கணும். அப்போ தான் மேலேருந்து ஒருத்தர் டைவ் பண்ணால் அவங்க போய் தரையில் படாமலோ அதனால் அடிப்படாமலோ பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ ஆழம் இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணியும் இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஆழமும் இருந்தால் தான் டைவிங் ஒழுங்காக பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நிறையா சேஃப்டி மெஷர்ஸ் தேவைப்படுது டைவிங்னு வரும்போது. ஸ்விம்மிங்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 2 லைஃப் கார்டு, ஒரு கோச்சு, அங்கே ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க யார் வேணால் வந்து பண்ணலாம், சுற்றி பார்த்துக்க முடியும். டைவிங் கற்றுக்கணும்னு வரும்போது அவங்களுக்கு நிச்சயமாக நீச்சல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் டைவிங் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அதிக இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டாக இருக்குது, அதனால நிறையா கவனமும் பாதுகாப்பும் தேவைப்படுது டைவிங் பண்ணுறது.
0: ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டேரிங்கான ஸ்போர்ட், இது மன வலிமை ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் இது எப்படி வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க இந்த விஷயத்துக்கு, உங்களுடைய ட்ரைனிங் மாடியூல், உங்களுடைய கோச்சோட அட்வைசர்ஸ், இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி இதுக்கு தயாரானீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: இந்த ட்ரைனிங் மாடியூல் அப்புறம் என்னோட திங்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் சைல்டாக தான் இருந்தேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்போர்ட்டிக்கு என்தூசியாஸ்டாக தான் இருந்தேன். ஸோ இந்த கேம் பார்த்தோட்டியுமே பிடிச்சிருச்சு. ஏன்னா யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோங்கும் போது எல்லோரும் நம்மளை வந்து நமக்கு அட்டென்ஷன் கொடுத்து பார்க்குறாங்க, நம்ம வந்து ஈர்ப்பாக எல்லோரையும் ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோங்கிறது தான் பேசிக்காக என்னை வந்து இந்த ஸ்போர்ட்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா அதோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, பொதுவாக மற்ற ஸ்போர்ட்டை விட டைவிங்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒர்க் அவுட்ஸோ இல்லை ஒரு மைண்ட்ஃபுல்னஸோ தேவைப்படுது. ஏன்னா இப்போ ஒரு நார்மல் ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்க, வாலிபால் எடுத்துக்கிட்டீங்க, யார் வேணால் போய் விளாடலாம், யார் வேணால் கற்றுக்கலாம். ஆனால் இது தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியுங்கும் போது நம்ம லேண்டில் இதுக்கு நிறையா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தண்ணியில் போக முடியும். சராசரியாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், மார்னிங் 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம் பண்ணுறோன்னா, இதில் 4 மணி நேரம் லேண்டில் லேண்ட் ஒர்க் அவுட்ஸு, அதிகப்படியான அப்டமன், நிறையான ஜம்பிங் ஒர்க் அவுட்ஸு, அப்புறம் நிறையா இந்த ஜிம்னாஸ்டிக்கு பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸும் நிறையா டைவிங்கில் நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே நியர்லி ஒரே மாதிரி இருக்கிறனால டைவிங்கும் ஜிம்னாஸ்டிக்ஸுக்கும் இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறையா ஒர்க் அவுட்ஸ் தேவைப்படுது. சராசரியாக மார்னிங் 1-3 மணி நேரம், ஈவினிங் 1-3 மணி நேரம், இது போக வீக்லி 3-4 டைம்ஸ் ஜிம் பண்ண வேண்டியது ரொம்ப நெசசரியாக இருக்குது. ஏன்னா டைவிங் வந்து எந்த மாதிரியான ஸ்போர்ட்னா, நம்ம ப்ராக்டிஸில் கற்றுக்கிட்ட மொத்த விஷயத்தையும் ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது டைவிங்கில். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஸோ நானும் இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மார்னிங் 3 ஹவர்ஸ் லேண்ட் ஒர்க் அவுட், ஈவினிங் 2-3 ஹவர்ஸ் தண்ணியில் ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் நான் ஜிம் போகிறது, அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு.
0: இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது அந்த ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, மென்டல் ஃபிட்னஸ் ஆஸ் வெல் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் என்னென்ன, இந்த விளையாட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றவங்க, இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தெரியாமல் ஒரு ஸ்விம்மராக இருப்பாங்க, பட் இந்த டைவிங்கிற விஷயத்தை யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இன்கேஸ் அவங்களாம் டைவிங்க்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க என்னென்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ்க்கும் சரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் ஜென்ரலான அட்வைஸாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஜென்ரலாக இப்போ வேறு ஒருத்தவங்க டைவிங் ஸ்விம்மிங் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தால் தான் டைவிங் வர முடியும். ஸோ முதல் விஷயமாக ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தால் போதும். அதை தாண்டி வந்து பயம் இல்லாமல் மேலேருந்து குதிக்கணும், அது இதுன்னு ரொம்ப பயப்படாமல் முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லை நம்மளால் ஒரு ஸ்கில்லை வந்து எல்லாராலையும் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கனாலே வந்து பண்ணலாம். ஏன்னா ஜென்ரலாகவே எல்லாருக்கும் என்ன யோசனை இருக்கும்னா, டைவிங்னாலே மேலேருந்து தான் குதிக்கணும், இல்லை ரொம்ப உயரத்துலேருந்து குதிக்கணும், அடிபடும் அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஸ்போர்ட் பண்ணாலும் கற்றுக்காமல் போய் நம்ம பண்ணால் அது நமக்கு இன்ஜுரி வரதான் போகுது. கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணும்போது எந்த இன்ஜுரியுமே நமக்கு வந்து பெருசாக வரப்போகிறதில்ல. கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஹைட்லேருந்து குதித்து அவங்க பழகி டைவிங் கற்றுக்கிட்டாலே போதுமான விஷயம். ஒரு 1 மீட்டர் 3 மீட்டர்லேருந்து குதிக்க ஆரம்பித்தா போதுமான விஷயம். அதை கற்றுக்கிட்டு பண்ணும்போது இந்த ஜிம்னாஸ்டிக் ஒர்க் அவுட்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவங்க தன்னை அடிபடாமல் எப்படி பண்ண முடியும், எப்படி நம்மளை தற்காத்து பண்ண முடியும், அது எல்லாமே அவங்களே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் தான் தேவைப்படும். ஒரு 6 மாதம் 8 மாதம் அவங்க வந்து இதில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கே அந்த டைவிங் சென்ஸுங்கிறது வந்துடும். இப்போ நம்ம மேலேருந்து தவறி விழுறோன்னா நம்மளை பாதுகாக்க என்ன பண்ணிக்கணும், இப்போ நம்ம தரையில் நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டோம், கையை வச்சு நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிற மாதிரி மேலேருந்து விழுறோம் அப்படிங்கும்போது எந்த மாதிரி காலை கையை நம்ம மடக்கணும்னா நமக்கு அடிபடாது. அந்த சென்ஸ் வர்றதுக்கு ஒரு 6 மாத காலம் ஆகும். அவங்க சும்மா ஒரு டைவிங் பூல் இருக்குது, அங்கே வந்து அவங்க ஜாயின் பண்ணாலே போதுமான விஷயம். ஃபஸ்ட்டு

0: அதுதான். ஏன்னா டைவிங்க்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் டைவிங் பூலும் தேவைப்படும். ஆழம் இல்லாத இடம் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் அவங்க டைவிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால ஒரு டைவிங் பூல் இருக்கிற இடத்துல போயிட்டு எங்கே இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணி அவங்க கற்றுக்கணுன்னு அந்த கோச்சுக்கிட்ட விருப்பப்படுறதுக்கப்புறம் கோச்சுக்கிட்ட பேசிவிட்டு அவங்க ரெகுலராக ஒரு 6 மாதம் 8 மாதம் ட்ரெயின் பண்ணால் அவங்களால பேசிக்கான எல்லா டைவுமே கற்றுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் டைவிங்குங்கிற ஒரு கேம் யாருக்குமே ரொம்ப தெரியாமல் இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ மொத்தமே தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல தான் டைவிங் பூலுங்கிற ஒன்று இருக்கிறனால ஒரு ஸ்டேட் காம்படிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 30-40 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ மற்ற கேம் ஸ்விம்மிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 200-300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதே இந்த ஸ்விம்மிங் பூல் நிறைய இடத்துல இருக்குது, இல்லை இந்த கேம் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணுறாங்கங்கும் போது இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஒரு மெடல் அடிக்கிறது, காலேஜுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, இதெல்லாமே கேமில் வந்து சேர்ந்தால் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம்.
1: எந்த ஏஜில் என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களோட கேட்டகரிஸ் மாறும் இல்லையா? இப்போ அந்த வெயிட் லிஃப்டிங்னா அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது அத்லெட்டிக்ஸ்னால் அதுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த விளையாட்டில் நீச்சல் எடுத்துக்கிட்டால் கூட ரிலே இருக்கு, 300 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ், டைவிங்க்கு என்னென்ன கேட்டகரி ஆஃப் கேம்ஸ் இருக்கு, எந்த ஏஜில் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் கரெக்டாக?
0: டைவிங்க்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏஜ் அப்படிங்கிறதுல எதுவும் இல்லை. ஒரு பையனுக்கு ஒரு 4 வயசில் அவனால் நீச்சல் கற்றுக்க முடியுது அப்படின்னா 4 வயசில் நல்லா ஸ்விம் பண்ணுற ஒரு பையன் 6 வயசுலேருந்து டைவிங் தாராளமாக கற்றுக்கலாம். 6 வயதுலேருந்து கற்றுக்கும் போது அவன் ஒரு 14-15 வயசு வரும்போது அந்த கேமை வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக எல்லாமே கற்றுக்க முடியும். 12-14 வயசில் வந்து கற்றுக்கிறத விட அந்த 4-6 வயதில் கற்றுக்கிறது வந்து அவங்க பாடி இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டைவிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இன்னும் இந்த கோரு வெயிட்டெல்லாம் தாண்டி உடல் வளைப்பு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. 4-6 வயது 10 வயதில் ஸ்டார்ட் பண்ணும்போது அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வயது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, 6 வயதுலேருந்து எந்த வயசுலேருந்து எப்போ வேணால் கற்றுக்கலாம். ஏன்னா எப்படியும் பொறுமையாக தான் ஆரம்பிக்க போகிறாங்கங்கிறனால இன்ஜுரி ஆயிரும் அடிபடுங்கிற மாதிரி எந்த பயமும் தேவையில்லை. டைவிங்கில் கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. 1 மீட்டர் ஸ்ப்ரிங் போர்ட், 3 மீட்டர் ஸ்ப்ரிங் போர்ட், ஹை போர்ட் அப்படி சொல்லுவாங்க. இந்த 3 கேட்டகரியில் 1 மீட்டரில் ஸ்ப்ரிங் போர்டு வச்சு பண்ண வேண்டிய டைவ்ஸ் இருக்கும், 3 மீட்டர்லையும் ஸ்ப்ரிங் போர்டு வச்சு அதில் டைவ் பண்ண வேண்டியது.
1: 1 மீட்டர் 3 மீட்டர்ன்றது
0: தனித்தனி
1: கேட்டகரி, உயரமா இல்லை?
0: ஆ, கிரவுண்ட்லேருந்து உயரம், தண்ணியிலேருந்து 1 மீட்டர், தண்ணியிலேருந்து 3 மீட்டர், கடைசியாக தண்ணியிலேருந்து 10 மீட்டர் உயரம், 10 மீட்டர். அந்த 3 கேட்டகரி இருக்குது. போத் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இந்த இது சேம் தான், ஒன்றா தான் வரும். இதில் 1 மீட்டரும் 3 மீட்டர் மட்டும் ஸ்ப்ரிங் போர்டு வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை போர்டுங்கிற இது வந்து 10 மீட்டரில் ஸ்ப்ரிங் போர்டு இருக்காது, வெறுமனை தரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்து டைவ் பண்ணும். அதே மாதிரி டைவிங்க்கு கேட்டகரி எந்த இதில் டைவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டைவிங்கில் மேஜராக வந்து 5 குரூப் இருக்குது, 6 குரூப் இருக்குது. அதில் ஸ்ப்ரிங் போர்டுக்கு 5 குரூப்பு, ஹை போர்ட்னா 6 குரூப், ஃபார்வர்ட், பேக், ரிவர்ஸ், இன்வெர்ட், ட்விஸ்ட்டு. இது 5 வந்து ஸ்ப்ரிங் போர்டுக்கு வரும். ஃபார்வர்ட், பேக், ரிவர்ஸ், இன்வெர்ட், ட்விஸ்ட்டு, ஆர்ம் ஸ்டாண்ட், இந்த 6 வந்து ஹை போர்டுக்கு வரும். டைவிங்கில் அதே மாதிரி வெயிட் கேட்டகரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஏஜ் கேட்டகரி தான். அண்டர் 14, அண்டர் 17, அண்டர் 19, இதுக்கு மேலே அண்டர் 19க்கு மேலே இருக்கவங்க எல்லாம் ஓப்பன் கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ டைவிங் பொறுத்த வரைக்கும் 3 ஏஜ் கேட்டகரி தான். ஜூனியர்ஸில் பண்ணுறவங்க, சப் ஜூனியர் வந்து 14 வயதுக்கு உட்பட்டவங்க, அது கீழே இருக்கவங்க பண்ணலாம். அப்புறம் அபவ் 17, 19, அந்த 19, 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே ஜூனியர்ஸ் பண்ணலாம். சீனியர் ஸ்டேட்டு இதை தாண்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க 14 வயசுலேருந்து 25-30 வயசு வரைக்கும் யார் வேணால் பண்ணலாம், சீனியர் கேட்டகரியில் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இயற்கை வழியில் என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் போடணும், கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு 1 ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
3: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உளவியல்

0: துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் தேவாலா, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் மங்களூர் 5 சென்டிமீட்டர், பார்வுட், தொழுதூர், லக்கூர், வேப்பூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், சேலம் மாவட்டம் தரங்கம்பாடி, மேட்டூர், புவனகிரி, மீமாத்தூர், குறிஞ்சிப்பாடி, பெரம்பலூர் மாவட்டம் அகரம்சீகூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மெரையூர், லப்பைக்குடிக்காடு, விருதாச்சலம், கொத்தவாச்சேரி, சோலையாறு, கடலூர் அண்ணாமலை நகர், மேட்டூர், நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிதம்பரம், குப்பநத்தம், கிளன்மார்கன், உபாசி, பூந்தமல்லி, கும்மிடிப்பூண்டி, திருக்கோயிலூர், பெலாந்துரை, சோத்துப்பாறை, ஸ்ரீமுஷ்ணம், வளத்தி, தியாகதுர்கம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காட்டுமயிலூர், சின்னக்கல்லார், வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் பல இடங்களில் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம் கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 21ஆம் தேதியன்றும் 22ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்றும் 24ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 25ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன்

மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்ட், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 770 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பம். நேரம் 5 மணி 29 நிமிடம். குறள மதம் கேட்கலாம்.

0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று.
0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திற்காக.

0: அம்மாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
2: சபாஷ்.
1: கவிதை உலகம்.

0: திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி குணா திரைப்பட பாடல், கமலஹாசன் எஸ் ஜானகி குரல்களில்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா?

0: பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான

உலகத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை

0: திரைகானத்தின் நிறைவாக ரஜினிகாந்த் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் மன்னன்.
1: அடிக்கிது குளிரு

0: வாரே வாரே வா. கட்டி தங்கமே நீ கட்டழகு ராணி.
1: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்கள் கூறும் கருத்துக்கள், மில்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு. VSK சக்கரபாணி அவர்கள் வயலின். கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். எஸ் வெங்கட்ரமணன் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணையதானம் நிலவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை தமிழ் அமுதம். வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம். 1 மணி நேரத்திற்கு 60 சாலை விபத்துக்கள். ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: காலை 8 மணிக்கு இளமை அறிவியல் எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குபவர் மா கார்த்திக் அவர்கள். 8:30 திரைகாணம். 9 மணிக்கு அரங்கிசை. பருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். அனிருத் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் மாதவன் அவர்கள் வயலின். கொல்கட்டா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய பிராந்திய மொழிகளில் டிஜிட்டல் வடிவிலான பாடப்புத்தகம் திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. உடலமைப்பில் எலும்புகளின் பங்கு நேர்முகம். பங்கேற்பவர் உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள். 2:15 திரைகாணம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 NCERT பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. நாளை 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மீன் வளர்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.6°C, குறைந்தளவு 26.7°C, ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.4°C, குறைந்தளவு 27.4°C, பதிவான ஈரப்பதம் 64%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். The Union Cabinet, under the leadership of Prime Minister Narendra Modi, today approved 5 projects worth over 13,000 crore rupees. Briefing media after the Cabinet meeting in New Delhi today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said 4 multi-tracking projects of railways will cover 8 districts across West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. The minister said the government has also approved the upgradation of the Muzaffarpur Sitamarhi Sonbursa section of National Highway 22 to 4-lane standard in Bihar.
2: 5 major decisions have been taken. The first 4 projects are related to the railways, while the 5th is the highway project. The first 4 railway projects include the quadrupling of the Howrah-Chennai main railway route and the quadrupling of the Cuttack-Paradeep railway line. The 5th project is the construction of a 4-lane highway from Muzaffarpur via Sitamarhi to Sonbursa. These projects, with a total cost of 13,041 crore rupees, were approved by the cabinet today.
3: Total 13,041 crore rupees ke projects aaj cabinet ne approve kiye.
1: Information and Broadcasting Minister Ashwini Vaishnav has said India's economic growth is now recognized globally and the country is growing at a range of 6 to 8%. He said this growth story is driven by 4 key pillars, investment in social, digital and physical infrastructure, inclusive growth and a strong focus on manufacturing. Mr. Vaishnav was addressing the Uttar Pradesh Japan Investment Summit 2026 in New Delhi today. Road Transport and Highways Minister Nitin Gadkari today said the government's foremost priority is to provide high-quality infrastructure while maintaining cost-effectiveness. He emphasized that there can

தமக்கை தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனுக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தங்களுக்கெல்லாம் தமக்கை என்பதை விளங்க வைத்து கொண்டிருந்தாள். அதற்கு பதிலுரைத்த போது அருள்மொழிவர்மன், அக்கா, இதெல்லாம் எப்படி நேர்ந்திருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரிகிறதா? நம் பெரியம்மா இறந்து விட்டதாக தந்தை எண்ணுவதற்கு காரணம் என்ன? நந்தினி அனாதையைப் போல எங்கேயோ யார் வீட்டிலோ வளர்ந்து இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்ன? அதை பற்றியெல்லாம் நான் இரவும் பகலும் யோசித்து வருகிறேன். ஆனால் இன்னமும் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ரகசியங்களை அறிந்தவர்கள் இப்போது இரண்டு பேர் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாட்டி செம்பியன் மாதேவிக்கு ஏதோ விஷயமும் தெரிந்திருக்கிறது. முதல் மந்திரி அனிருத்தருக்கு எல்லா விஷயம் தெரிந்திருக்கும் என தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் இரண்டு பேரிடமிருந்தும் நாம் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. அனிருத்தருடைய சீடன் ஆழ்வார்க்கடியானுக்கும் ஓரளவேனும் தெரிந்திருக்க வேண்டும். அவன் குருவை மிஞ்சியவன், வாயை திறக்கவே மாட்டான். தம்பி, அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு இப்போது அவசரமும் இல்லை. நந்தினியினால் நம் குலத்துக்கு விபரீதம்

0: மான அபாயமும் அபகீர்த்தியும் ஏற்படாமல் தடுப்பதுதான் இப்போது முக்கியம். வந்தியத்தேவர் சொன்னார், பழுவூர் ராணி மீன் சின்னம் பொறித்த மின்னலைப் போல ஒளிரும் வாள் ஒன்றை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. அதை கேட்டதிலிருந்து என் நெஞ்சு பதைத்து கொண்டே இருக்கிறது. தான் பிறந்த குலம் சோழகுலம் என்பதை அறியாமல் பழுவூர் ராணி ஏதாவது செய்துவிடப் போகிறாளோ என்று கவலையாயிருக்கிறது. பழுவூர் ராணியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் என்ன? சொன்னாலும் என்ன பயன் ஏற்படுமோ தெரியாது. நம்மிடமெல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும் ஆகும். ஆனால் நமது கடமையை நாம் செய்துவிட வேண்டியதுதான்.
1: அதற்காக வந்தியத்தேவரை நீ அனுப்பியிருப்பது சரிதான். ஆனால் தந்தையிடமும் தெரிவிக்க வேண்டாமா? அவர் எதற்காக உடல் வேதனை போதாதென்று மனவேதனையும் பட்டு கொண்டிருக்க வேண்டும். நாம் உடனே தஞ்சைக்கு புறப்படலாம் அல்லவா?
0: கூடவே கூடாது தம்பி. 2 நாளில் தஞ்சைக்கு நான் புறப்படுகிறேன். ஆனால் இந்த சூடாமணி விகாரத்தில்தான் நீ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும்.
1: ஏன் அப்படி சொல்லுகிறாய்? தந்தையின் கட்டளையை மீறி என்னை இங்கே இன்னமும் ஒளிந்து மறைந்து வாழச் சொல்லுகிறாயா?
0: ஆம், நீ இப்போது தஞ்சைக்கு வந்தால் நாடெங்கும் ஒரே குழப்பமாகிவிடும். மக்கள் மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஒரே கோபமாகிருக்கிறார்கள். உன்னை சிறைப்பிடித்து கொண்டு வரச் சொன்னதற்காக சக்கரவர்த்தி மீது கூட ஜனங்கள் கோபமாயிருக்கிறார்கள். உன்னை இப்போது கண்டால் மக்களின் உணர்ச்சி வெள்ளம் பொங்கி பெருகும். அதன் விளைவுகள் என்னாகுமோ தெரியாது. உடனே உனக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள். தஞ்சை கோட்டையையும் அரண்மனையையும் முற்றுகை போடுவார்கள். ஏற்கனவே மனம் புண்பட்டிருக்கும் தந்தையின் உள்ளம் மேலும் புண்ணாகும். தம்பி, ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று உன்னை நான் வரச்சொல்லி ஓலை எழுதினேன். அதே காரணத்துக்காக இப்போது நீ திரும்பி இலங்கைக்கு போய்விட்டால் நல்லது என்று நினைக்கிறேன்.
1: அக்கா, அது ஒரு நாளும் இயலாத காரியம். நம் தந்தையை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன். தஞ்சைக்கு நான் ரகசியமாக வருவது நல்லது என்று நினைத்தால் அப்படியே செய்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். அவரிடம் என்னை காப்பாற்றிய காவேரி அம்மன் யார் என்பதை சொல்ல வேண்டும்.
0: அதையெல்லாம் நானே சமயம் பார்த்து சொல்லிவிடுகிறேன். நீ வந்துதான் தீர வேண்டுமா?
1: நேரில் பார்த்த நானே சொன்னால் தந்தைக்கு பூரண நம்பிக்கை ஏற்படும். என் மனமும் ஆறுதலடையும். பெரியம்மாவை அழைத்து கொண்டு வருவதற்கு அவருடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்வேன்.
0: அருள்மொழிவர்மா, உன் இஷ்டத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் இன்னும் 1 வாரகாலம் சூடாமணி விகாரத்தில் இரு. நான் முன்னதாக தஞ்சைக்கு போகிறேன். நீ வந்திருப்பதாக தந்தையிடம் அறிவித்துவிட்டு செய்தி அனுப்புகிறேன்.
1: தம்பி, நான் இங்கே உன்னை தேடி வந்தது உன்னை பார்ப்பதற்காக மட்டுமல்ல, உன்னிடம் ஒரு வரம் கோரி பெறுவதற்காக வந்தேன். அதை நிறைவேற்றி வைத்துவிட்டால் பின்னர் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன்.
0: ஆண் பிள்ளைகள் அபாயத்துக்கு உட்பட வேண்டியவர்கள்தான். வீர சௌரிய பராக்கிரமங்களின் இணையில்லாதவன் என நீ புகழ் பெற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் மறுபடி நீ உன்னை அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்.
1: இவ்வளவு பெரிய பீடிகை எதற்கக்கா? நீ சொல்லுவதை என்றைக்காவது நான் மறந்ததுண்டா, மறுத்ததுண்டா?
0: மறுத்ததில்லை. அந்த நம்பிக்கையோடுதான் இப்போதும் கேட்கிறேன். ஆதித்த கரிகாலன் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. கல்யாணம் செய்து கொள்வான் என்றும் தோன்றவில்லை. சுந்தர சோழரின் குலம் உன்னால்தான் விளங்க வேண்டும். என் விருப்பத்தை இந்த விஷயத்தில் நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும்.
1: உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் சம்மதித்தால் எனக்கு பிரியமான பெண்ணை மணந்து கொள்ள நீ சம்மதம் கொடுப்பாய் அல்லவா?
0: இது என்னை இப்படி கேட்கிறாய்? 20 ஆண்டுகளாக நம் விருப்பங்கள் மாறுபட்டதில்லை. இதிலே மட்டும் தனியாக எதற்கு சம்மதம் கேட்கிறாய்?
1: அக்கா, அதற்கு காரணம் இருக்கிறது. நான் மணந்து கொள்ளும் பெண் நான் காணும் பகற்கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒத்தாசையாயிருக்க வேண்டும் அல்லவா?
0: தம்பி, உன் பகற்கனவுகளை ஒரு பெண்ணின் ஒத்தாசை கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளவா ஆசைப்படுகிறாய் என்றாள் குந்தவை.
1: அந்த சமயத்தில் ஐயோ ஐயோ அக்கா அக்கா என்ற அபயக் குரல் கேட்டது. குரல் வானதியின் குரல்தான். நந்தி மண்டபத்தில் அமர்ந்து இளவரசனும் குந்தவை தேவியும் பேசிக் கொண்டிருந்தபோது, வானதி தூணோருமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தபோது, கால்வாயில் படகில் காத்து கொண்டிருந்த பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் முக்கியமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது.
0: அமுதா, ஒன்று நான் உன்னை கேட்கப் போகிறேன். உண்மையாகவே பதில் சொல்வாயா என்றாள் பூங்குழலி. உண்மையை தவிர என் வாயில வேற ஒன்றும் வராது பூங்குழலி.

0: அதனாலேதான் 4 நாளாக நான் யாரையும் பார்க்காமலும் பேசாமலும் இருக்கிறேன் என்றான் அமுதன். சில பேருக்கு உண்மை என்பது வாயில் வருவதில்லை. இளவரசருக்கு ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போனானே அந்த வந்தியத்தேவன் அப்படிப்பட்டவன். ஆனாலும் அவன் ரொம்ப நல்லவன். அவன் யாரையும் கெடுப்பதற்காக பொய் சொன்னதில்லை. உன்னை பற்றி அவன் ஒன்று சொன்னான், அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி அவன் உண்மை இல்லாததை சொல்றதுக்கு காரணம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னது என்னவென்று சொல். நீ என்னை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக பேசினதா சொன்னான். அது முற்றிலும் உண்மை. நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாக சொன்னான். என்னை நீ மணந்து கொள்ள விரும்புவதாக சொன்னான். அவ்விதம் உண்மையில் அவன் சொன்னானா? ஆமாமுதா, அவனுக்கு என் நன்றியை தெரிவிக்க வேண்டும். எதற்காக? நானே உன்னிடம் என் மனத்தை திறந்து தெரிவித்திருக்க மாட்டேன். அவ்வளவு தைரியம் எனக்கு வந்திராது. எனக்காக உன்னிடம் தூது சொன்னான் அல்லவா, அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானா? உண்மைதான் பூங்குழலி, அதில் சந்தேகமே இல்லை. உனக்கு என்னிடம் ஏன் ஆசை உண்டாயிற்றமுதா? அன்பு உண்டாவதற்கு காரணம் சொல்ல முடியுமா? யோசித்து பார்த்து சொல்லேன், ஏதாவது ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும்? அன்பு ஏன் ஏற்படுகிறது, எவ்வாறு ஏற்படுகிறது என்று இதுவரை உலகில் யாரும் கண்டுபிடித்து சொன்னதில்லையே பூங்குழலி. ஒருவருக்கொருவர் அழகை பார்த்து ஆசை கொள்வதில்லையா? அழகை பார்த்து ஆசை கொள்வதுண்டு, மோகம் கொள்வதும் உண்டு. ஆனால் அதை உண்மையான அன்பு என்று சொல்ல முடியாது. அது நிலைத்திருப்பதும் இல்லை. சற்று முன் வந்தியத்தேவன் என்று சொன்னாயே, அவன் என்னை பார்த்தவுடன் என்னிடம் சிநேகிதம் கொண்டு விட்டான். அவனுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். என் அழகை பார்த்தா என்னிடம் அவன் சிநேகிதமானான்? ஆனால் உன் சிநேகிதன் என் அழகை பற்றி ரொம்ப ரொம்ப வர்ணித்தான் இல்லையா? உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100 பங்கு அதிகம் வர்ணித்தான், அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக் கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்று விட்டதுதான் காரணம். இதிலிருந்து அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏற்படுகிறது அல்லவா?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஒரு கூற்றை உறுதிப்படுத்த 3 வழிகளை முன்னோர் வரையறுத்து வச்சிருக்காங்க. ஆட்சி, ஆவணம், காட்சி. ஒன்றின் உரிமை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இதை ஆராயிறது ஆட்சி. எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை பரிசீலிப்பது ஆவணம். நேரில் பார்த்த சாட்சியை நேரடி ஆதாரமாக எடுத்துக்கொள்வது காட்சி. அருள்மொழிவர்மனை சிறைப்பிடிக்க 2 கப்பல்கள் வந்திருக்கிற செய்தியை இலங்கை சேனாதிபதி தெரிவித்தாலும், நேரில் பார்த்த பூங்குழலியே கொஞ்சம் சிரமப்பட்டாலும் சொல்ல வச்சதை பார்த்தோம். தஞ்சாவூர் அரண்மனையில் பராந்தக தேவர் நாடகம் நடந்த இரவு சக்கரவர்த்தியின் படுக்கை அறையில் பெரிய பழுவேட்டரையர் முன்னிலையில் நந்தினி நடத்தின நாடகத்தை நேரில் கண்ட வானதியை இளவரசருக்கு விவரமாக சொல்ல சொன்னா குந்தவை. நண்பர்களோ உறவினர்களோ ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த ஆட்சி, ஆவணம், காட்சி, இந்த 3 வழிகளை அல்லது அவற்றில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி நிலைநாட்டுறதுல அவங்க காட்டின அக்கறை மெய்சிலிருக்க செய்யுது இல்லையா? வானதியை உலாவி விட்டு வர அனுப்பின பிறகு குந்தவை உரையாடலை தொடர்ந்தது எங்க வணிச்சோம். நந்தி மண்டபத்துக்கு அருள்மொழிவர்மர் வந்து சேர்ந்ததும் அவரை வரவேற்க குந்தவை போன போது, நாணத்தின் காரணமாக வானதி தூணுக்கு பின்னால் மறைஞ்சும் மறையாமலும் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்தோம். அழகுக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிவேன். இந்த இடத்துல குறுக்கிட்டு, இல்லாவிடில் இந்த பெண் வானதி எதற்காக உன்னை தூண் மறைவிலிருந்து கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள்? அதோ அந்த படகில் சேர்ந்த நமுதன் பூங்குழலியை ஏன் கண்கொட்டாமல் பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றா குந்தவை. இதே சமயத்தில் கால்வாயில் படகுல காத்துக்கிட்டு இருந்த பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் நடந்த உரையாடலை

0: தமக்கே உரிய பாணியில் சொல்கிறார் ஆசை. வந்தியத்தேவனை பற்றி பேச்சு வருது. உன் அழகை பற்றி வர்ணித்தான், ஆனால் உன்னிடம் ஆசை கொள்ளவில்லை. பழுவூர் ராணியின் அழகை பற்றி 100 பங்கு அதிகம் வர்ணித்தான், அவளிடமும் அன்பு கொள்ளவில்லை. அதன் காரணம் எனக்கு தெரியும். அது என்ன? அதோ இளவரசருடன் பேசிக்கொண்டிருக்கும் இளைய பிராட்டியிடம் அந்த வீரனின் மனம் சென்றுவிட்டதுதான் காரணம். இதிலிருந்தே அழகுக்கும் அன்புக்கும் சம்பந்தமில்லை என்று ஏற்படவில்லையா? நல்லது. அக்கா சொன்ன விஷயங்கள்ல எதை முதல்ல செய்ய போறார் பொன்னியின் செல்வர்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரைசை பாடல். மணமகள் திரைப்படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பி லீலா குரல்களில்

0: திரையிசை பாடல் ஒன்று கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய

0: கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சி கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ₹2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென

0: மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் ₹80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
1: முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹3 தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு ₹12 வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹7 அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா

0: 4 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-10 என்ற செட்கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக் கணக்கில் அசர்பைஜானின் ஜஹ்ரா கரிமஸ்டாவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க படக்கம்பி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: நேரம் 6:41, ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. நிழல்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளும், அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பும், பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வெளியிட்ட அறிவிப்பும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் 316,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு ஆண்டிற்கு 360 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறினார். விதி 110 கீழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட அறிவிப்புகளிலும் பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என்றும், மேலும் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணவர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் உள்ளிட்ட 14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் நிறுவப்படும் என்றும், இதில் முதல்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படும் என்றும், வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய்

ஆய் வாகன படியாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இதற்காக உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்றார். பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு ஷாஜஹான், திருமதி விஜயலட்சுமி, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி காரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தவேக உறுப்பினர்கள் திருமதி சத்யபாமா, திருமதி சிந்து, திரு சண்முகம், திரு சபரி ஐங்கரன், திரு கல்லானை, அமமுக உறுப்பினர் திரு காமராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து ஆகியோர் முதலமைச்சர் விதி 110 கீழ் வெளியிட்ட புதிய அறிவிப்புகளை வரவேற்று பாராட்டி பேசினார்கள். தொடர்ந்து பல உறுப்பினர்கள் இதன் மீது பேசுவதற்கு வாய்ப்பு கேட்ட நிலையில், பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கினால் அவையின் நேரம் போதாது என்று குறிப்பிட்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், ஆளும் கட்சி மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்களில் சிலரும் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்ற மனநிலையில் இருப்பதையும் நான் உணர்கிறேன் என்று தெரிவித்து முதலமைச்சரின் அறிவிப்பை பாராட்டினார். பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யும் நேரத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தாங்கள் கொடுத்திருந்த அவசர கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த கவன ஈர்ப்பு குறித்து முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கிருந்து உரிய பதில் கிடைத்ததும் நாளை இதுகுறித்து விரிவாக விவாதிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சிறிது நேரத்தில் அவைக்கு திரும்ப வந்து விவாதங்களில் கலந்து கொண்டனர். பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 800,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராம பகுதிகள் பயன்பெறும் வகையிலான அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை இந்த அரசு மாற்றியிருக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஐ பெரியசாமி, அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு பிரபு, திரு ரமேஷ் ஆகியோர் முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்டார். அப்போது இடைமறித்து பேசிய பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், முதலமைச்சரிடம் எல்லா ஆதாரமும் உள்ளது, அதை வெளியிட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று கூறினார். உடனே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுந்து, இங்கே ஆதாரம் கேட்கிறார்கள், கடந்த வாரம் பேரவையில் நிதியமைச்சர் பேசும்போது 3 துறைகளுக்கான ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அது பற்றிய விவரங்கள் என் மேசையில் இருப்பதாக கூறினார். அது உண்மைதான், அத்தனையும் ஆதாரங்களுடன் உள்ளது, அதை எப்போது வெளியிட வேண்டுமோ அப்போது வெளியிடுவேன் என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மக்களிடம் எப்போது எப்படி என்ன பேச வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த வகையில் நான் பேசியதால்தான் மக்கள் என் மீது அன்பு காட்டி இந்த பேரவையில் முதலமைச்சராக அமர்த்தி வைத்துள்ளனர். இப்போதும் கூட நான் பேசுவேன். வருகிற இடைத்தேர்தலின் போது சிலருக்காவது நல்லது நடக்க வேண்டும் இல்லையா என்று கூறினார். இந்த விவாதத்தில் பேசிய திரு ஐ பெரியசாமி, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி, இந்த திட்டத்தை நிறைவேற்ற போதுமான நிதி இருக்கிறதா என்பதை சிந்தித்து இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறியதுடன், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், முக்கியமாக முதலமைச்சர் மக்களின் தேவை அறிந்து செயல்படுவார் என்று கூறினார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய தவேக உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், உரையின் தொடக்கத்தின் போது முதலமைச்சரை வாழ்த்தி பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது முதலமைச்சரிடமிருந்து துண்டுச்சீட்டு பேரவைத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சரின் கருத்தை ஏற்று மானிய கோரிக்கை மீது மட்டுமே பேசுங்கள் என்று கூறினார். இதே கருத்தை வலியுறுத்தி பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்றும் துறை ரீதியிலான கருத்துக்களை உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், ஐயாவழி பக்தர்கள் ஆண்டுதோறும் மாசி மாதம் 20 தேதி சாமித்தோப்பு உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிபாடு நடத்துவதால் அந்த நாளை அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்றார். களக்காடு நகராட்சி மற்றும் மூலக்கருப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அவரை தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம், மேட்டூர் நகராட்சிக்கு நிரந்தர ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். காவிரி நீர் மூலம்

0: தஞ்சாவூர் கும்பகோணம் பூம்புகார் வரையில் உள்ள மக்கள் பயன்பெறும் நிலையில் மேட்டூர் நகரில் குடிநீர் பிரச்சினை நிலவுவதாகவும் தற்போது 30 நிமிடங்கள் மட்டுமே அந்நகருக்கு குடிநீர் சப்ளை இருப்பதாகவும் தெரிவித்த அவர், குழாய்கள் அனைத்தையும் புதுப்பித்து அங்கு நாள்தோறும் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது குடிநீர் விநியோகம் செய்யுமாறும் வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் உள்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏரிகள் கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்தாலே நமக்கு ஒருபோதும் குடிநீர் பஞ்சம் ஏற்படாது என்றும் விவசாயமும் செழிக்கும் என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசும்போது நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் வீடு கட்டும் திட்டத்திற்கு அரசு அறிவித்துள்ள 5 லட்சம் ரூபாயை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தவிக உறுப்பினர் திரு சுதாகர் பேசும்போது காட்பாடி பகுதியில் பாலாறு வரை உயர்மட்ட பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அந்த பகுதியில் ஏற்கனவே சாலை விரிவாக்க திட்டம், ரயில் பாலம் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த பகுதியில் சிப்காட் அமைவதற்கு நிலம் கையகப்படுத்தும் முயற்சி நடைபெறுவதால் அந்த பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி போராடும் நிலை ஏற்பட்டிருப்பதால் அதனை ரத்து செய்துவிட்டு வேறு இடத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எஸ் சேகர், திரு எஸ் எம் குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், தவிக உறுப்பினர் திரு ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களையும் தொகுதி பிரச்சினைகளையும் சுட்டிக்காட்டி பேசினார்கள். இன்றைய விவாதத்தின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் பரஸ்பரம் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் எழுந்தபோது அவ்வப்போது அவையில் கூச்சல் குழப்பமும் அவளியும் நிலவியது. அப்போதெல்லாம் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தி வழி நடத்தினார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் விஜயகுமார்.
2: திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகளின் குறை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் வருகின்ற 20ஆம் தேதி மாலை 4 மணியளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தேசிய அளவிலான புள்ளியியல் துறை கணக்கெடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு கணக்கெடுப்பு மற்றும் விவசாய குடும்பங்களின் நிலை மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகிய கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணக்கெடுப்பின் போது குடும்பங்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் புள்ளியியல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதுடன் அவை ரகசியமாக பாதுகாக்கப்படும். எனவே தேர்வு செய்யப்பட்ட குடும்பங்கள் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு தேவையான தகவல்களை துல்லியமாக வழங்கி இக்கணக்கெடுப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பேசினார். வேகமாக மாறிவரும் உலகில் வாழ்நாள் முழுவதும் கற்றல், புத்தாக்கம் மற்றும் மாற்றத்துக்கு ஏற்ப செயல்படும் திறன் அவசியம் என்று அவர் கூறினார். தேர்வுகள் மதிப்பெண்களை தாண்டி சுய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என்று குடியரசு துணைத் தலைவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 பயணத்தில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், நாட்டின் நலனே முதன்மை என்று கூறினார். போதையில்லா சமுதாயம் அமைய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கேட்டுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாதது மற்றும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலும் கேள்விக்குறியாகிவிட்டது. மேலும் வருகின்ற சம்பா சாகுபடியை மேற்கொள்ள விவசாயிகள் ஆர்வமாக உள்ள நிலையிலும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் அவர்கள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் மழைப்பொழிவும் இல்லாததால் கடுமையான வெப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. வழக்கமாக கோடைக்காலம், அக்னி நட்சத்திரம் போன்ற காலங்களில்தான் இது போன்ற வெப்பம் காணப்படும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கருத்து தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 50% விவசாய நிலங்களுக்கு மேல் சம்பா சாகுபடி செய்வது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் வரத்துக்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படாததால் இந்த சம்பா சாகுபடி குறித்தும் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தஞ்சாவூர் கள விளம்பரத்துறை சார்பில் மன்னார்குடியில் 2 தினங்கள் முகாம் நடத்தப்பட்டது. ஆதார் சேவை மையம் உள்ளிட்ட சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து

0: கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமை ஒட்டி நடத்தப்பட்ட சிறப்பு ஆதார் முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொண்டனர். இது குறித்து பயனாளி ஒருவர் கூறும்போது,
1: என்னோட பேரு வந்து விஷ்ணுபிரியா. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம்லேருந்து இங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினாங்க. அதுல வந்து இங்க ஆக்சுவலி ஆதாருக்கு முகாம் போட்டிருக்காங்க. என் குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு அங்க எங்கன்னு அழையாம இங்க வீட்டு பக்கத்திலேயே நாங்க வந்து எடுத்துட்டோம். எங்களுக்கு இது ரொம்ப சௌரியமா இருந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேல வீதியில முகாம் போட்டிருக்காங்க.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு துவக்கப்பட்ட ரயில்வே பாதைக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த ரயில் பாதை பணிகள் துவக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பட்டுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் போன்ற நகரங்களுடன் எளிதில் இணைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் கமலாம்பாள் ஆடிப்பூர தேர் திருவிழா மற்றும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள செங்கமலத்தாயார் ஆடிப்பூர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள், சுவாமிக்கு வளையல் அலங்காரம், தேர் திருவிழா ஆகியவை நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள முன்னாவல் கோட்டை சோனாப்பேட்டை பெரியார் நகரைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் மும்முனை தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு கிராம மக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டுக்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள 12 ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடு

0: நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான நான்கு வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களில் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 2 பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும்

0: இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்தளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இயற்கை வழியில் என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் போடணும். கம்போஸ்ட்டு வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு 1 ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
2: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர்கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு, செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிகமாக நீர் தேங்கும் இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை ஊக்கப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமிநாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரைன்னு எல்லா கீரையும் இருக்குமா? வாங்கிட்டு போங்க. என்ன இது, கொண்டு வந்த கீரை அம்புட்டும் அப்படியே இருக்கு. ஒரு பத்து கட்டு கீரை கூட விற்காமே கிடக்கே. இதை எப்போ நான் விற்றுப்புட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது? அம்புட்டு பேரும் இங்கிட்டும் அங்கிட்டுமா போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கீரை இருக்கிற பக்கத்தை யாரும் பார்த்த பாடு இல்லையே.
1: என்ன பொண்ணி, கீரைகள் எல்லாம் அப்படியே இருக்கு. எப்போ வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு பஸ்ஸு பிடிக்க போகிற?
0: வா மருதாணி, அதுதான் தெரியல. கீரை கீரைன்னு கத்தி கத்தி சோர்வானது தான் மிச்சம். ஆனால் அங்கே பாரு, பட்டக்காய் கொண்டு வந்த கீரை மட்டும் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு.
1: ஆமாம் பொண்ணி, பட்டக்காய் போல நீயும் கொண்டு வந்த கீரைகளை விற்கணும்னா அவங்கள போல நீயும் அங்கக வேளாண்மையை உன் கையில் எடு.
0: என்ன சொல்கிற மருதாணி, அங்கக வேளாண்மையா?
1: ஆமாம் பிள்ளை, நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச இயற்கை முறை விவசாயத்தை தான் இன்னைக்கு பட்டக்கா கடைபிடிச்சிட்டு வராங்க. செயற்கை உரத்தை தேடி கடைத்தெருவுக்கு போற இந்த காலகட்டத்தில் இயற்கை உரமே போதும், வளமான மண்ணு எங்க வசம்னு சொல்ற விதத்துல விவசாயம் பார்த்துட்டு வராங்க. அது மூலமா நல்ல பலனும் கிடைக்குது அவங்களுக்கு.
0: நீ சொல்றது சரிதான், ஆனா அவங்களுக்கு எப்படி இதை பத்தின தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க?
1: வேற எங்கேயும் இல்லை பிள்ளை, நம்ம ஊர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடக்கிற விவசாய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
0: என்ன பிள்ள சொல்ற, நம்ம ஊர்லேயே நம்ம விவசாயத்துக்கு தேவையான தகவல்களா?
1: ஆமாம் பிள்ள, மண் வளம் தான் விவசாயத்துக்கு அச்சாணியாக இருக்கு. அதை விவசாயிகளான நாம வளமான மண்ணாக போற்றி பாதுகாக்கணும்னு தான் வேளாண்மை.

0: அறிவியல் நிலையத்தோட நோக்கமா இருக்கு.
1: மருதாணி, நீ பேசுறத கேட்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. இது பத்தின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்.
0: பொன்னி, இந்த எண்ணம் ஒண்ணு போதும், நீ விவசாயத்துல சாதிச்சு காட்ட. இப்பவே வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போய் விவரத்தை கேட்டுட்டு வருவோம்.
1: சரி மருதாணி, சத்த இரு, இந்த வனஜா கிட்ட இந்த கீரைகளை பாத்துக்க சொல்லி சொல்லிட்டு வரேன்.
0: சரி சரி, சீக்கிரமா பிள்ளை.

0: சொல்லிட்டு வரேன்.
1: சரி சரி, சீக்கிரம் புள்ள.
0: ஆமா மருதாணி, இப்ப யாரு வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க?
1: சொல்றேன் பொன்னி. அங்கக வேளாண்மையில இன்றைய முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவங்கதான் விவரத்தை சொல்ல போறாங்க. வாப்புள்ள, முன் வரிசையில போய் உக்காந்து விவரத்தை கவனமா கேப்போம்.
0: இதோ இப்பவே வரேன்.
2: இயற்கை வேளாண்மையில் இப்போது கோட்பாடுகள்னு பார்க்கும்போது முதல் முக்கியமான கோட்பாடு வந்து என்னென்னா, மண்ணை வந்து உயிருடன் வச்சிருப்பது. அதாவது நம்ம ஒரு 40-50 வருடங்களாகவே வந்துட்டு நம்ம ரசாயன உரங்களை வந்துட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த மண்ணோட வளத்தையும் அதில் உள்ள நல்ல நுண்ணுயிர்களையும் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மீட்டு எடுத்து மண்ணை வந்துட்டு உயிருடன் நம்ம வந்து திரும்ப பெறுவது தான் முதல் முக்கிய நோக்கம். இப்போது சராசரியாக சொல்ல போனால் கரிம பொருள்னு ஒன்று இருக்குது, அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனோம்னா ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இந்திய மண்ணில் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 0.5% இருக்கணும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்மளோட இதில் எவ்வளோ இருக்குன்னா 0.15% அவ்வளோதான் இருக்குது. நம்ம வந்துட்டு கரிம பொருளை வந்து மண்ணில் இருக்கிறத வந்து அதிகப்படுத்தியே ஆகணும். அப்போ தான் நம்மளோட மண்ணோட வளமும் வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டு நீடிச்சிட்டே வரும். அடுத்தது இரண்டாவது கோட்பாடு என்னென்னா, இயற்கை வளங்களை பாதுகாப்பது. என்னன்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற 97% நீர் வந்து என்னன்னா கடல் நீர், உப்பு நீர், அது வந்து உபயோகப்படுத்திக்க முடியாத நீர். மீதி 3% மட்டும்தான் நன்னீர், அதாவது நம்ம வந்து உபயோகப்படுத்திக்க கூடிய நீர். அது போக செடிகளுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கிற நீர் வந்து 3% தான். அதுலேயும் அந்த 3% வந்துட்டு பாதி நீர் வந்துட்டு நீர் பாறைகளாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய இயற்கை வளங்களையும் வந்து பாதுகாக்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, நம்ம வந்து வெளியிலிருந்து உரங்களை வந்து எதுவுமே எடுக்காமல் நம்ம பண்ணையே வந்து ஒரு தொழிற்சாலையாக வந்துட்டு பார்க்கணும். அதாவது வெளியிலிருந்து யூரியா, டிஏபி அந்த மாதிரி ரசாயன உரங்களை வந்து வாங்கிறத கம்மி பண்ணிட்டு நம்ம பண்ணையிலேயே தயாரிக்கக்கூடிய இயற்கை உரங்களை வந்துட்டு உபயோகிக்கணும். அது போக வந்துட்டு பன்முகத்தன்மை வந்துட்டு பாதுகாக்கணும். ஒரு பயிரை மட்டுமே நம்பி பயிரிடுவதல்ல, பயிர் சுழற்சி முறைகள், மரங்கள், கால்நடை, பறவைகள், தேனீக்கள், மண்புழுக்கள் இதை எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு வாழ்வியல் முறையாக வந்து நம்ம பண்ணையை வந்துட்டு மாற்றணும். இப்போ உதாரணமாக நம்ம சொல்ல போனோம்னா, பயிர் சுழற்சியில் வந்துட்டு ஊடு பயிர், கலப்பு பயிர் போன்ற முறைகள் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துறதுனால மண்ணோட வளமும் மீட்டெடுத்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் வந்துட்டு குறைக்கலாம். அப்படி நம்ம சொல்ல போனால், நம்ம சாப்பிட்ற உணவு பயிர்களில் 75% பயிர்கள் வந்து மகரந்த சேர்க்கை தேனீக்கள் மூலியமாக தான் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அதனால் நம்ம தேனீக்கள் இது போன்ற இயற்கை வளங்களையும் வந்துட்டு நம்ம பேணி பாதுகாத்து நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கோட்பாடு. அடுத்தது கடைசியான கோட்பாடு என்னென்னா, மனிதன், மண், சுற்றுச்சூழல் இந்த மூன்றையுமே ஒருங்கிணைந்து நல்ல வழியில் வந்துட்டு கொண்டுட்டு போகிறதுக்கு வந்துட்டு அங்கக வேளாண்மை, இயற்கை முறையில் வேளாண்மை வந்து மிக முக்கியமாக இருக்குது. அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போனோம்னா, இயற்கை வழியில் என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா நமக்கே பொதுவாக எல்லாமே தெரியும். தொழு உரம், கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள். உயிர் உரங்கள்னு பார்க்கும்போது அசோஸ்பைரல்லம், பாஸ்போபாக்டர், ரைசோபியம் இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் போடணும், கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உரம்னா சணப்பை, தக்கப்பூண்டு இந்த மாதிரியான பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு 1 ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும். உயிர் உரங்கள்னு பார்க்கும்போது, உயிர் உரங்கள் ஆங்கிலத்தில் வந்து பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வேளாண் அலுவலகத்தில் நம்ம டெப்போலேயே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அது வந்து விதை நேர்த்தியும் பண்ணிக்கலாம், நீரிலுமே வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அது போக நமக்கு வந்து பயிர் கழிவு மேலாண்மை வந்துட்டு அங்கக வேளாண்மையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து வைக்கோல்.

இலைகள் தண்டுகள் இது எல்லாமே வந்துட்டு நம்ம சும்மா குப்பைன்னு தூக்கி போட்டு எரிக்காம அதை வந்து எப்படி கம்போஸ்டா மாத்தி நம்மளுடைய வேளாண் நிலங்களுக்கு வந்துட்டு பயிராக மாற்றணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கணும். இப்போ நம்மளுடைய முக்கியமான கடைசியான இது வந்து என்னென்னா, நமக்கு வந்து அதிக மகசூல் வருமானம் தான். இப்போ நாங்கள் வந்துட்டு இயற்கை முறையில் வந்துட்டு விவசாயம் பண்ணுறோம், எனக்கு அது லாபமா நஷ்டமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும், பார்த்து தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது ஒரு விவசாயி ரெண்டு விவசாயி நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு விவசாயி முத வருஷம் வந்துட்டு இயற்கை முறையில் வந்துட்டு விவசாயம் பண்ணுறாரு, பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மகசூல் வந்துட்டு குறையுது. அதுக்கு உடனே இது நமக்கு வந்து ஒத்து வராது, நம்ம வந்துட்டு எப்பவும் போலவே வந்து ரசாயன முறையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுறாரு. ரெண்டாவது விவசாயி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சரி அவசரப்பட வேண்டாம், ஒரு வருஷம் பார்ப்போம், ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா அதோட முதல்ல குறைஞ்ச முன்னாடி வருஷம் வந்துட்டு மகசூல் குறைஞ்சதை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது, மூணாவது வருஷம் வந்துட்டு மண்ணோட தரம் வளம் வந்து மாற ஆரம்பிக்குது, நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம்லாம் வந்துட்டு வெளியிலிருந்து போடுற உர செலவு மற்றும் மண்ணோட வளமும் எல்லாமே வந்துட்டு மேம்படுது. முக்கியமாக வந்துட்டு என்னென்னா, இதோட இயற்கை முறையில் விவசாயம் பண்ணால் வந்துட்டு நமக்கு என்ன நமக்கு வந்துட்டு மகசூல் கிடைக்காது, வருமானம் வராது அந்த மாதிரி வந்துட்டு நம்ப வேண்டாம். அது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு மகசூல் வந்து நல்ல முறையில் கிடைக்கும். ஆனால் அதுக்கான மாற்றம் காலம் வந்துட்டு தேவைப்படும், ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்தால் அதுக்கப்புறம் நம்மளோட மண் வளமும் அதோட மாற்றமும் வந்துட்டு நல்லா இருக்கும். சரி, இப்போ இயற்கை முறையில் வந்து பொதுவாக என்னென்ன தவறுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்துட்டு உரம் போடுறது வந்து நிறுத்த சொல்லிட்டீங்க, அதனால நான் உரம் போடுறத நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு நிறுத்திட்டு வேற எந்த ஒரு சத்துக்களும் இல்லை வேற ஒரு எந்த ஒரு ஊட்டச்சத்தும் கொடுக்காம நிறுத்துறது. அது போக நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி மண்ணுக்கு என்ன தேவையோ மண்ணுக்கு அதை நம்ம கொடுக்கணும். மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு ஏற்ற உரங்கள் மற்றும் உயிர் உரங்கள் இல்லையா இயற்கை முறையில் வரக்கூடிய உரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு உரத்தையோ அதே மாதிரி ஒரே ஒரு பயிரையோ வந்துட்டு நம்பி இருக்கக்கூடாது. இயற்கை வேளாண்மையிலான முக்கிய பிரச்சனை வந்து என்ன வரும்னா, என்னோட வயலுக்கு வந்துட்டு பூச்சி வந்துருச்சு, அது நான் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதா முக்கியமான பிரச்சனை. இயற்கை விவசாயத்தில் வந்துட்டு எப்பவுமே வருமுன் காப்போம் தான். பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்துட்டு 3G கரைசல் அந்த மாதிரி வந்து பூச்சி விரட்டிகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தி அந்த பூச்சி மேலாண்மையும் வந்துட்டு நம்ம வந்து நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். விவசாயங்கும் போது ஒரு பருவத்தில் மட்டும் நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைச்சா அது வெற்றி இல்லை. நம்மளுடைய காலம் முழுக்க இன்னொரு 40-50 வருஷம் கழித்து பயிரிட்டாலும் இப்போ கிடைக்கிற அதே மகசூல் வந்து அப்போவும் கிடைக்கணும். அதுதான் உண்மையான வெற்றிகரமான விவசாயம்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அடுத்தது வந்து சான்றிதழ். இப்போ நம்ம வந்துட்டு நான் வந்து இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுக்கான சான்றிதழ் இல்லை அதுக்கான தரவுகள் வந்துட்டு கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போது சான்றிதழ் வந்துட்டு மிக முக்கியமான விஷயம் இயற்கை வேளாண்மையில். இதில் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு மொத்தம் 2 விதமான சான்றிதழ்கள் இருக்குது. முதல்ல வந்துட்டு உள்நாட்டு சந்தைக்கான ஒரு சான்றிதழ், அடுத்தது ஏற்றுமதிக்கான ஒரு சான்றிதழ். உள்நாட்டுக்கு வந்துட்டு என்னென்னா PGS இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக சிறு குறு விவசாயிகள் வந்து எளிதாக வந்து இந்த இயற்கை முறையில் தான் நாங்கள் வந்துட்டு உற்பத்தி செய்தோம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விவசாயிகள் பங்கேற்பு அடிப்படையிலான சான்றிதழ் முறை. இது வந்து என்னன்னா, விவசாயி வந்து தனியாகவோ இல்லை ஒரு குழுவாகவோ இணைந்து இதுக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். இது வந்து என்னன்னா PGS இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்து மூலமா வந்து பதிவு செஞ்சுக்கலாம். நீங்க தனியா பண்ணிக்கலாம் இல்ல குழுவா பண்ணணும் அப்படிங்கும் போது குறைந்தபட்சம் வந்து 5 விவசாயிகள் வந்து இருக்கணும். இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள்னு பார்த்தா, ஆதார் அட்டை, நில உரிமை ஆவணம், இல்லைன்னா வந்து குத்தகைக்கு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அந்த குத்தகை விவரம் வந்து கொடுக்கணும், நிலத்தின் சர்வே நம்பர், அது போக அதோடைய பரப்பளவு, அடுத்தது பயிர் விவரங்கள், அடுத்தது பண்ணையோட வரைபடம் வேணும், அது போக பயன்படுத்தப்படும் இடுபொருட்கள் நீங்கள் என்னென்னலாம் வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கறக்கான இடுபொருள்கள் விவரம் வேணும், அதே மாதிரி கடந்த கால சாகுபடி விவரங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பயிர் பண்ணீங்க அந்த விவரங்களும் வந்து வேணும், அது போக ஒரு உறுதிமொழி வந்து அவங்களே கொடுப்பாங்க, அது வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இந்த சான்றிதழ் வந்து வாங்கினதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து இது செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் இது மறுபடியும் வந்து புதுப்பித்திக்கணும். இதில் வந்து 2 வகை இருக்குது. நான் வந்து இப்போ வந்துட்டு இது வரைக்கும் ரசாயன முறையில் வந்துட்டு வேளாண்மை பண்ணிகிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் வந்துட்டு இயற்கை முறையில் பண்ண போகிறேன் அப்படின்னு மாறும்போது மாறினதுக்கு

அப்புறம் மாற்றம் நிலைன்னு ஒன்று இருக்கும், அது இங்கிலீஷில் சொல்ல போனால் கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2-3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை நிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது போக 3 ஆண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய நீங்கள் உற்பத்தி பண்ண பொருள் வந்து 100% வந்து இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீல நிற சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. இதில் இந்த 2 வகை இருக்குது. இதில் வந்து என்னென்ன பயன்கள் கிடைக்கும்னா, நீங்கள் இது வந்து உள்நாட்டு சந்தையில் நீங்கள் வந்து இயற்கை முறையில் தான் வந்துட்டு உற்பத்தி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள அட்டை மாதிரி தான் இது. இது வந்து முதல் ரகம். 2வது ரகம் வந்துட்டு என்னென்னா, கரிம உற்பத்திக்கான தேசிய திட்டம், அதாவது NPOP சொல்லுவாங்க. இந்த NPOP வந்துட்டு ஏற்றுமதிக்கான சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. யார் இது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்பீடான்னு சொல்லுவாங்கள்ல, வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், இவங்க வந்து அந்த ஏற்றுமதிக்கான சான்றிதழ்கள் வந்து கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்னா, இதுக்கும் அதே மாதிரி தான், ஆதார், நில உரிமை ஆவணம், நில வரைபடம், சர்வே நம்பர், பரப்பளவு, பயிர் திட்டம், பயன்படுத்தப்படும் உரங்கள், அது போக மற்றும் பூச்சி மேலாண்மை விவரம், அது போக விதை மற்றும் நடவு பொருள் விவரம், நீங்கள் யார்கிட்ட இருந்து விதை வாங்கினீங்க, அது வந்து இயற்கை முறையில் உற்பத்தி செஞ்ச விதையா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவுக்காக விதை மற்றும் நடவு பொருள் விவரம் கேட்பாங்க. அது போக பண்ணை பதிவேடு, அதாவது ஃபார்ம் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு அப்பீடா மூலமா நம்ம வாங்கக்கூடிய சான்றிதழ்க்கு மிக முக்கியமான ஒன்று. அது போக முந்தைய 2-3 ஆண்டுகளின் வந்து சாகுபடி வரலாறு, இதுவும் வேணும். அது போக நீர் மற்றும் மாசு கட்டுப்பாடு இருந்த அந்த விவரமும் வேணும். NPOP செல்லுபடி ஆகும் காலம் வந்துட்டு 1 வருஷம்தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அது மறுபடியும் வந்துட்டு புதுப்பிச்சுக்கணும். இதுக்கும் அந்த மாற்று நிலை, அதாவது கன்வர்ஷன் பீரியட் சொன்னோம் இல்லைங்களா, இது வந்துட்டு வருடாந்திர பயிர்கள்னா அதுக்கு 2 ஆண்டுகள் ஆகும். பல்லாண்டு பெரினியல் கிராப்ஸ், அதாவது பல்லாண்டு பயிர்கள் அப்படின்னா 3 ஆண்டுகள் ஆகும். இது வந்து ஒரு சில இடம் மற்றும் அதையுடைய சூழ்நிலையை பொறுத்து 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு வந்து வேறுபடலாம். இப்போ இவ்வளவு சான்றிதழ்கள் இருக்கு. இதுல உற்பத்தியாளர்கள்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை வந்துட்டு முதல் இடத்துல இருக்கோம். ஆனால் உற்பத்தி திறனில் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து 9வது இடத்துல இருக்குது. இது வந்து இந்த 2024-25 தரவின்படி யார் இது வெளியிட்டாங்கன்னா, அப்பீடா சொன்னோம் இல்லைங்களா, தேசிய மேம்பாட்டு ஆணையம் சொல்லுங்களா, அந்த தரவுகளின்படி கரிம சான்றிதழ் வந்து இந்தியாவில் வந்து 22.56 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமாக இருக்குது. இதே மாற்று அந்த கன்வர்ஷன் பீரியட், மாற்று நிலையில் உள்ள நிலப்பரப்பு வந்து 17.13 லட்சம் ஹெக்டரில் இருக்குது. இது போக இந்த 2024-2025 அந்த ஆண்டில் வந்துட்டு 3.68 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக இந்த இயற்கை முறையில் சாகுபடி செஞ்ச பொருட்களை வந்து இந்தியா வந்து ஏற்றுமதி செய்கிறோம். முக்கியமாக என்னென்ன பொருட்களை வந்துட்டு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா, தேயிலை, காபி, அரிசி, சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரியான விவசாய பொருட்களை வந்து இந்தியா வந்துட்டு அதிகப்படியாக இயற்கை முறையில் சாகுபடியான பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. எந்தெந்த நாடுகள்னு பார்க்கும்போது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இது வந்து ஏற்றுமதி மட்டும்தானா இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு நாங்கள் சான்றிதழ் பெற்றனா, இல்லை, அது போக உள்ளூர் சந்தையிலையுமே வந்துட்டு நமக்கு உழவர் சங்கங்கள் இருக்குது, விவசாயி உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இருக்குது. விவசாயி உற்பத்தியாளர் நிறுவனங்கிறது வந்துட்டு நம்ம இடைத்தரகர்களை வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு திட்டம் தான் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் FPO 2019-20 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இதுலேயும் சில சவால்கள் இருக்குது. நம்ம வந்துட்டு இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறோம்னா முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, சந்தைப்படுத்துதல், இதை யார்கிட்ட விற்கணும், எவ்வளோ விற்கணும், அவங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம வந்துட்டு பயிர் நடவு செய்யவே ஆரம்பிக்கணும். அது போக வேறு என்னென்ன சவால்கள்னா, ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு மகசூல் வந்து கம்மியாகலாம். சான்றிதழ் வந்துட்டு பெறணும் அப்படிங்கும்போது நமக்கு பதிவேடுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பதிவேடுகளில் வந்துட்டு நம்ம சரியாக வந்து பராமரித்து வச்சுக்கணும். அதே மாதிரி தனியாக வந்து சந்தைப்படுத்துவது வந்து ரொம்ப சிரமம். அதனால் உழவர் சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இந்த மாதிரியான உதவிகளை வந்து நாடுவது வந்து சிறந்தது. அதே மாதிரி ஒரே தரத்தில் நம்ம வந்துட்டு இந்த தரத்தில் தான் வந்துட்டு முதல்ல வந்து உற்பத்தி செய்கிறோன்னா அதே தரத்தை வந்துட்டு எப்பவுமே அதை வந்துட்டு பராமரித்து நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். தரம் மேலாண்மை வந்துட்டு ரொம்ப

0: இதில் வந்துட்டு முக்கியமான விஷயம், அதாவது பயிர் வந்து அறுவடைக்கு முன்பும் பயிர் காலம் அப்பவும் வந்துட்டு அவ்வளோ வேலை செஞ்சு இயற்கை முறையில் வந்துட்டு நீங்கள் என்னதான் உற்பத்தி பண்ணியிருந்தாலும் கரிம சான்றிதழ் வந்து இல்லைன்னா உங்களுடைய பொருள் வந்துட்டு அங்கீகரிக்கப்படாது. சொல்வல்ல, கரிம சான்றிதழ் வந்து ஒரு காகிதம் அல்ல, இது வந்து விவசாயிக்கு நேர்மைக்கு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம். இப்போது இது வரைக்கும் வந்துட்டு சான்றிதழ் பெறுறது பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்தது வந்துட்டு இயற்கை வேளாண்மை பண்ணும்போது காலநிலை மாற்றத்தை வந்துட்டு எப்படி எதிர்கொள்ள இது வந்து உதவுதுன்னு பார்க்கும்போது, இப்போது சராசரியாக பார்க்கும்போது கடந்த 100 ஆண்டுகளில் வந்துட்டு வெப்பநிலை வந்துட்டு 1.3 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து காலநிலை மாற்றம், எல்நிலோ, வெப்ப அலைகள், அதனால் வறட்சி, திடீர் மழை, வெள்ளம், இதெல்லாமே வந்துட்டு வருது. இந்த சூழலில் நம்ம வந்துட்டு இயற்கை முறையில் வந்து வேளாண்மை செஞ்சோம் அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு நிலையான தீர்வாக வந்து இருக்கும். அது போக இது வந்துட்டு மண் வளத்தையும் வந்துட்டு மேம்படுத்தும். அதே மாதிரி கனமழை பெய்யும் போதும் மண் அரிப்பு இந்த மாதிரியான பேரிடர்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு கரிம வேளாண்மை வந்துட்டு ஒரு முக்கிய பங்காற்றுது. அது போக வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பனை வந்து மண்ணில் சேர்த்து அதோட வளத்தையும் வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த காற்று மாசுபாடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, பஞ்சாப், ஹரியானா அதிலெல்லாம் வந்து காற்று மாசுபாடுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா வளிமண்டலத்தில் இருக்கிற CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதை வந்துட்டு கம்மி பண்ணுறக்கும் இந்த இயற்கை முறையில் விவசாயம் வந்துட்டு ஒரு சிறந்த தேர்வாக வந்து இருக்கும். இது போக இயற்கை விவசாயத்தில் வந்துட்டு முக்கியமான பங்கு வந்து என்னென்னா கால்நடை. பயிரும் கால்நடையும் 2 கண்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கால்நடைகளை வந்துட்டு பால், இறைச்சி அதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் வந்துட்டு ஒரு தொழிற்சாலையாகவும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பசுவின் சாணமும் சிறுநீர் இதெல்லாம் பஞ்சகாவியா, ஜீவாமிர்தமும், தொழு உரம் இந்த மாதிரியான இயற்கை உள்ளீடுகள் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுகின்றன. அது போக அதில் வந்துட்டு கால்நடை மேலாண்மையில் முக்கிய அம்சங்கள் வந்து என்னென்னா உள்ளூர் இனங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை. இப்போ வந்துட்டு A1, A2 மில்க்கு அந்த மாதிரி வந்துட்டு நாட்டு மாட்டுப்பால், ஜெர்சி மாட்டுப்பால், கிராஸு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பல விதங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு உள்ளூர் இனங்களுக்கு வந்துட்டு இந்த கரிம வேளாண்மையில் வந்துட்டு முன்னுரிமை வந்து இருக்கும். அது போக சாணம், அதில் கிடைக்கக்கூடிய சாணத்தில் வந்துட்டு மண்புழு உரம், தொழு உரம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அதே மாதிரி 3G கரைசல், அமுத கரைசல், தேமூர் கரைசல் இந்த மாதிரியான பல வகை இயற்கை உள்ளீடுகள் வந்து நம்ம பயன்படுத்துக்கிறதுக்காக கால்நடைகள் வந்து கரிம வேளாண்மையில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காடுறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைந்த கால்நடை முறை வந்து பின்பற்றுவது வந்துட்டு மிகவும் அவசியம். இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னென்னா நம்ம எல்லாரும் இயற்கை முறையில் வந்துட்டு வேளாண்மை பண்ணணும், காலநிலை மாற்றத்தை வந்துட்டு நம்ம எதிர்கொள்றதுக்கு இயற்கை முறையில் வந்துட்டு நம்ம வேளாண்மை செய்வது மிகவும் அவசியமானது. இது குறித்து இன்ன விவரம் வேணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 63-830-680-73.
1: பொன்னி, அங்கக வேளாண்மையில இன்றைய முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா?
2: மருதாணி, மண் வளம்தான் விவசாயத்துக்கு அச்சாணின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிள்ள. இனி விவசாயம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இவங்க சொன்ன முறைகளை சரியாக கடைபிடிச்சா நம்ம மண் வளம் மேம்படுறதோட நம்ம உடல் ஆரோக்கியமும் சீர்படும்.
1: ஆமாம் பிள்ள, சரியாக சொன்ன. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அத்தகைய உணவை நஞ்சு இல்லாமல் உற்பத்தி செய்ய துணையா இருக்கிறது யாரு?
2: வேற யாரு, நம்ம கால்நடை செல்வங்கள் தான்.
1: ஆமா, அவங்கள நாம முறையா பாதுகாத்து வளர்த்தா பண்ணையில கிடைக்கக்கூடிய கழிவுகளை வச்சே தொழு உரத்தை தயாரிக்கலாம். இத மண்ணுக்கு போட்டா நுண்ணுயிர் எல்லாம் பல மடங்கு பெருகும்.
2: நிச்சயமா மருதாணி, உரத்தை தேடி கடத்தருவுக்கு போனா இனி பண்ணையை தேடிதான் போக போறேன்.
1: நல்லது புள்ள, இயற்கை முறையில கீரைகளை விளைவிச்சு பாரு, உங்க கழனிக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க.
2: நிச்சயமா, இப்பவே வீட்டுக்கு போனதும் என் மச்சாங்கிட்ட விஷயத்த சொல்லி நாளைக்கே அங்கக வேளாண்மைக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் புள்ள. சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற தண்ணியும் மாசுபடாம இருக்க மண் வளம் தான் சான்றா இருக்கு. அத எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நித்திய கல்யாணியில் பூவிதழ் நோய் மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் நித்திய கல்யாணி பயிர் தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. நித்திய கல்யாணியில் இலைக்கருகள், மஞ்சள் தேமல், இலைப்புள்ளி மற்றும் பூவிதழ் நோய் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதில் பூவிதழ் நோய் தாக்குதலால் பூக்கள் அனைத்தும் இலைகளாக மாற்றமடைந்து மலட்டுத்தன்மையை உண்டாக்கி இறுதியில் விதைகள் உருவாகாமல் செடி முழுவதும் இலைகளாக காட்சியளிக்கக்கூடும். மடகாஸ்காரில் மட்டுமே காணப்பட்ட இச்செடி பின்னர் வெப்பமண்டல பகுதிகளுக்கும் மித வெப்பமண்டல பகுதிகளுக்கும் பரவியது. இச்செடியின் பூக்கள் வெள்ளை நிறத்திலும் இளஞ்சிவப்பு நிறத்திலும் காணப்படும். பூவிதழ்கள் கூடும் நடுப்பகுதியில் அடர்ந்த சிவப்பு நிறமாக காணப்படும். நித்திய கல்யாணி செடி அனைத்து பருவங்கள் மற்றும் தட்பவெப்ப நிலைகளிலும் நன்றாக வளரும். இந்தியாவின் பல பகுதிகளில் பெருமளவு பயிர் செய்யப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு என்பதை போல நித்திய கல்யாணி பூவின்றி ஒரு நாளும் இருக்காது. இரவில் ஒரு பூ உதிர்ந்தால் கூட அதற்கு ஈடாக மற்றொரு பூ காலைக்குள் பூத்துவிடும். அதனால்தான் நித்தமும் பூத்துவிடும் கல்யாணி என பெயர் பெற்றது. நித்திய கல்யாணி நயனதாரா அல்லது பட்டிப்பூ என்று அழைக்கப்படுகிறது. இதில் வரக்கூடிய நோய்காரணிகள் என்ன என்று தெரிந்து கொள்வோம். நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியாவுடன் தொடர்புடைய காண்டிடாஸ் ஃபைட்டோபிளாஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. நோயின் அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்நோயில் பாதிக்கப்பட்ட செடியில் பூக்கள் பச்சை இலையாக மாறி சிறுத்து காணப்படும். இலைகள் சிறுத்தும் பூக்கள் உருமாற்றம் அடைந்தும் மலட்டுத்தன்மை உடைய பூக்களாக காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மகரந்தம் அனைத்தும் பச்சையாக காணப்படும். கணு மற்றும் கணுவிடை பகுதியின் அளவுக்கு குறைந்து நோய் பாதிக்கப்பட்ட செடி ஒரு புதர் போன்று தோற்றமளிக்கும். நித்திய கல்யாணி செடியில் வெள்ளை நிற பூக்கள் பச்சை நிறமாக மாறி காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் நித்திய கல்யாணியின் விதைகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னரே காய்களில் விரிசல் உண்டாகும். இந்நோய் பூக்கும் முன்னரே செடியை பாதித்தால் அனைத்து பூக்களுமே இலைகளாக உருமாற்றம் அடைந்து காட்சியளிக்கும். ஒரு சில அரிதான தருணங்களில் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் உள்ள விதைகள் அறுவடைக்கு முன்னரே முளைக்க ஆரம்பித்துவிடும். நோயை பரப்பக்கூடிய பூச்சிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இச்செடியில் தத்து பூச்சிகள் அதிக அளவில் பரவும். இந்த பூச்சிகள் இலைகளின் பச்சையத்தை உறிஞ்சி இலைகளை முழுவதுமாக பழுப்பு நிறமாக மாற்றிவிடும். இலைகளின் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாடு என்னவென்பதை தெரிந்து கொள்வோம். வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் வயலில் தென்பட்டால் அவற்றை முழுவதுமாக அகற்றி விடுவது நல்லது. நித்திய கல்யாணி செடி

0: உடன் துவரையை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். டெட்ராசைக்ளின் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இந்த மருந்து தெளிக்கப்பட்ட இடங்களில் 25 நாட்களுக்கு பிறகு இந்நோயின் அறிகுறிகள் மறுபடியும் தோன்றும். அவ்வாறு தோன்றும் பட்சத்தில் மறுபடியும் இந்த மருந்தை மாதத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு பி வாசுதேவன்.
2: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் 27 தடுப்பணைகள் 206 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் 97 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும். 5 மாவட்டங்களில் 13 கோடி ரூபாய் செலவில் 6 பகிர்வு அணைகள் கட்டப்படும். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்தப்புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இதுதொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்குரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின்

0: மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சற்றுமுன் வரை 5-3 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் வென் யூ ஜாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும், இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் பிரிவில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலையில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் ஆனந்த கும்மி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல்.

0: போட்டியா, ஒழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
1: இனி கேட்க இருக்கும் பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா குரல்களில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடரும் பாடல் நெல்லிக்கனி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் குரல்களில்

நேரம் 8:33. அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி எஸ்பி சைலஜா சசிரேகா பாடியுள்ள பாடல், திரைப்படம் கோ

0: நிறைவாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா பாடியுள்ள பாடல்
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் குச்சிச்சும் குச்சும் குச்சிச்சும் குச்சும் குச்சிச்சும் வாசிங்க. அப்படிதான்

0: சோ இந்தாடா சோடா.
1: ஐயோ

0: சாவா
1: ரொம்ப திக்குதடா.
2: திரைகணம் கேட்டீர்கள்.

0: Headlines once again. Union Cabinet approves 5 infrastructure projects worth over 13,000 crore rupees, clears 4 railway multi-tracking projects across 4 states, also gives nod to widening of National Highway 22 in Bihar. Road Transport and Highways Minister Nitin Gadkari says high quality and cost effective infrastructure top priority, says centre will review subcontracting norms. U.S. Ambassador Sergio Gore hails steps taken by Centre and Jammu and Kashmir governments to improve security in the Union Territory. President Draupadi Murmu calls for accurate, credible and citizen-centric government communication in social media era. Iran warns Gulf nations against facilitating U.S. military operations. India beat Pakistan 5-3 to qualify for second round of men's FIH Hockey World Cup in the Netherlands. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: ஞாயிறு தோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கம், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இன்னைக்கு சைக்கிள்ல வந்து பயணிக்கக்கூடிய நிறைய பேரை இந்த சென்னை மாநகரத்திலேயே வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றத அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஞாயிறு தோறும் இந்த போதையில்லா இந்தியா அப்படின்ற இயக்கம் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 100 வார கால செயல் திட்டம் சொல்றோம் இல்லையா சார், வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை அடையறதுல வந்து தொழில்துறை, விவசாயிகள், பெண்கள் இவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கோ அதே அளவுக்கு இளையோருக்கும் இருக்கு அப்படின்றது தான் நம்ம அரசனுடைய நிலைப்பாடு. அதனால தான் வந்து இளையோர் நலனை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு இயக்கம் அவசியம் அப்படின்னு முன்னெடுத்திருக்காங்களா சார்?
5: நிச்சயமா, போதைப்பொருள் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு டிமோகிராபிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாரையெல்லாம் பாதிக்கிறது விவரமா பல்வேறு புள்ளிவரங்கள் சொல்கின்றன. இப்போ நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களை அது அதிகம் பாதிப்பதில்லை. அவர்களுக்கு வேறு சிக்கல்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு வேறு விதமான மேபி பழைய பழக்கங்கள் ஏதேனும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்து பழக்கங்களை அவர்கள் வந்து இன்றைக்கும் வந்து பின்பற்றி இருக்கலாம், அல்லது அதை விட்டுவிட்டு வெளியே வந்திருக்கலாம், வாழ்க்கை கவலைகள் வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் முற்றிலும் மாறும். அப்போ இந்த ஏஜ் வாரியாக பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் குழந்தைகள் விட்டுருங்க, அவங்கெல்லாம் ஒரு 15 வயசு வரைக்கும் கூட பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா 16-17 வயதுலேருந்து ஆரம்பித்து படிப்படிப்படியாக இது ஒரு 35-40 வயதுக்குட்பட்டவர்கள் தான், இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் அதிகமாக இந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. அப்போ அவங்கள எது வந்து அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா அவர்களுக்கு கற்பனைகள் வந்து நிறைவேறாமல் போகும்போது, அவர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது அப்போ இயல்பாகவே அந்த மாதிரியான சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது இந்த என்டையர் ஸ்பெக்ட்ரமில் இந்த ஒரு 15-20 வயசுலேருந்து ஆரம்பித்து 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான் இதில் பெரும்பாலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்கள நாம் எப்படி மீட்கிறது, அதுதான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கம். அதுதான் அப்போ என்ன, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தன்னம்பிக்கையை முதல்ல கொடுத்து தைரியமாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம், உங்களுடைய ஆர்வங்களை ஃபேஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். இன்னொன்று இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், 4 பேரை பழக ஆரம்பிக்கும் போது 4 பேரோட நீங்கள் வந்து ஓடுறீங்களோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ அப்படின் போது ஒரு 4 விதமான சிந்தனைகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும், வேறு வேறு விதமான வாய்ப்புகள் வந்து சேரும், வேறு வேறு விதமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் வந்து சேரும். அப்போ நீங்களே உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதை விட 4 பேரோட பழகும் போது உங்களுக்கு கூடுதலான ஒரு யோசனைகள் வந்து சேரும் போது நீங்களே உங்களுடைய ஒரு சிக்கல்கள் இருந்து வெளிவதற்கான நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த ஏஜ் குரூப் காரங்களை மையப்படுத்தி தான் இந்த மொத்த முயற்சியுமே மேற்கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு அவநம்பிக்கைகளை கைவிட்டுவிட்டு இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கான ஒரு தேவையை அல்லது அதற்கான ஒரு இடம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது தான் இந்த 100 வாரத்தினுடைய முயற்சியினுடைய நோக்கமாக தான்.
4: நிச்சயமா சார், இளையோர் பற்றி பேசும்போது அவங்களுக்கான பாடத்திட்டத்திலேயே வந்து இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படணும் அப்படின்றதையும் வந்து அரசு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பள்ளி கல்லூரி பருவத்திலிருந்தே வந்து பாடத்திட்டங்களில் போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் சரி, மாணவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வை வந்து போதிய அளவு ஏற்படுத்தணும் அப்படின்றதும் ஒரு அறிவுரையாக தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
5: இப்போ இன்னும் நுணுக்கமாக அதை பார்க்க வேண்டியிருக்கு என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு போதைப்பொருள் பழக்கத்தினுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் வந்து அரியா பருவம். அதில் வந்து டெஸ்ட் பண்ணி

0: பார்த்தா இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். அந்த பழக்கம் வந்து என்னென்னா அந்த சுவை பிடித்து விட படிப்படியாக அதிலேயே வந்து அவர்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களை கொண்டு போகுது. அப்போது நாம் வந்து எங்கேருந்து இதை தொடங்க வேண்டியிருக்குன்னா, பள்ளி பருவத்திலேயே நீங்கள் வந்து இந்த சுவைக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள், இந்த தேவைக்கு அடிமையாகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம அது குறிப்பாக அந்த இளையோர் மத்தியில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல அது வெறும் பாடத்திட்டமாக இருப்பது மட்டுமல்ல, அது வந்து ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்ட அவப்பெயர் என்ன, நீங்கள் வந்து எப்படி சமூகத்தால் கருதப்படுகிறீர்கள், உங்களை எப்படி சமூகம் புறக்கணித்து வைக்கிறது. நிச்சயமாக இப்படிப்பட்ட பல போதை வஸ்துக்களுக்கு வந்து ஆளானவர்களால் ஒரு ஆக்கப்பூர்வமான உற்பத்தி சார்ந்த நபராக மாறவே முடிவதில்லை. அப்போ அந்த உற்பத்தி இல்லாமல் போகும்போது அவர் முடங்கி போகிறார். அவர் எந்த சமூகத்துக்கும் பயனில்லாதவராக மாறுகிறார். சமுதாயம் அதனால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அப்போ இதுதான் அந்த டைனமிக்ஸ் ஆக்சுவலாக. அப்போது இந்த கல்வித்துறை குறிப்பாக நீங்கள் பள்ளிக்கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சமுதாயத்திற்கு பயனுள்ள நபராக மாறுவீர்கள், எப்போது மாறுவீர்கள், உங்கள் உடல் ஆரோக்கியமாக மனதும் ஆரோக்கியமாக நீங்கள் விவரம் தெரிந்தவராக செயல்படும் போதுதான் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளும், நீங்களும் சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற முடியும், பங்களிப்பாளராக மாற முடியும், உங்களுக்கான எதிர்காலம் என்பது இப்படி அமையும். அப்போது நமக்கு அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய மொழியே நிச்சயமாக வேறையாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயமே அவர்களுடைய அந்த வயதுக்கே உண்டான ஆர்வத்தினாலும் ஒன்றை முயற்சி செய்து பார்ப்போமா என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட முயற்சி செய்தால் என்ன ஆகும், அல்லது இதற்கு முன்னாடி உதாரணங்களை பாருங்கள், யாரெல்லாம் என்ன விதமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் சீரழிந்து போயிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கிறது, சமுதாயம் எப்படி அவர்களை நடத்தியிருக்கிறது, அவர்கள் எப்படி சமுதாயத்துக்கு பயனற்றவராக போயிருக்கிறார்கள், அப்போ அவர்களுடைய வாழ்க்கையே எவ்வளவு தூரம் வீணாகி போயிருக்கிறது என்பதையெல்லாம் வாழ்க்கை பாடங்களாக உதாரணங்களாக வகுப்பறையில் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது இயல்பாகவே நான் இந்த சமுதாயத்தில் முக்கியமான நபராக மாற வேண்டும் என்றால் இவையெல்லாம் செய்யக்கூடாது, இவையெல்லாம் நான் தவிர்க்க வேண்டியவை என்பதை பிள்ளைகள் பள்ளிகளிலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதைத்தான் நாம் பள்ளியிலிருந்தும் சரி அதே சமயத்து பட்டப்படிப்பு உள்ளிட்ட இடங்கள்லையும் இந்த வாழ்க்கை கல்வியினுடைய ஒரு பகுதியாக இதையெல்லாம் நிச்சயமாக சொல்லித்தர வேண்டும். அப்போ படிப்படியாக சொல்லித்தர சொல்லித்தர அவர்களுக்கு இது கூடாது, இது செய்ய வேண்டியதில்லை, இது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய தொந்தரவாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சதுனாவே போதும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா இந்த போதைப் பொருளில் இருக்கக்கூடிய ஒரு சுவை மட்டும் இல்லை, அந்த மயக்கம் ஒன்று இருக்கிறது, அந்த மயக்கத்தில் நிறைய பேர் வந்து அதில் போய் சிக்கிக்கிறாங்க, அதுதான் அடிக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் தாக்கல. அப்போ நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியவை, இவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சீரழித்து விடும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சொல்வதன் வாயிலாக அவர்களை மீட்டெடுக்க முடியும். அந்த மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் இறங்கியிருக்கிறது.
1: நிச்சயமா சார், பாடத்திட்டங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து உதவி புரியுற அதே சூழல்ல இந்த விளையாட்டு, யோகா, கலை, கலாச்சார பயிற்சிகள் எந்த அளவுக்கு இந்த போதை அப்படின்ற தீமையிலிருந்து இந்த இளைய தலைமுறையை விலக்கி வைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: அடிப்படையில் இது சிந்தனை. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதாவது நான் முன்னாடி பேசும்போது அவர்கள்லாம் தனிமையில் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அப்போ தனிமையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு போதிய சிந்தனை வெளி இல்லை என்று அர்த்தம். அந்த ஸ்பேஸ், திங்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து திருப்பி திருப்பி திருப்பி ஒரே விதமான சிந்தனைக்குள்ளே உழண்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வந்து உழண்டு கொண்டே இருக்கும்போது தாங்கள் செய்வதெல்லாம் சரிதான் போல் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கைக்குள் வந்து அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். இப்போது இந்த மாதிரியான விளையாட்டு, யோகா, இந்த மாதிரியான அத்தனை விவரங்களும் வரும்பொழுது அவர்கள் வேறு ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். தங்களுடைய உடலை பற்றியே தெரிந்து கொள்வார்கள், தங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், தங்களால் இயலக்கூடிய அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இதற்கு முன்னால் பல்வேறு இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் என்ன விதமான முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் என்ற கதைகளை தெரிந்து கொள்வார்கள். அதுதான் உதாரணங்களாக அவர்கள் முன்னாடி நிற்கும் அப்படின்னும் போது அப்போ அவர்கள் வந்து இந்த விளையாட்டு, கலையாகட்டும், நடனமாகட்டும், ஓவியமாகட்டும், எழுத்து எல்லாவற்றிலும் அவர்களுக்கான ஒரு முற்றிலுமான வேற ஒரு மாற்று இருக்கிறது. அந்த மயக்கத்தை விட இது வந்து ஆக்கப்பூர்வம். அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம்தான், எது ஆக்கப்பூர்வமானது எது அழிவுக்கு இட்டுச் செல்வது, போதை என்பது அழிவுக்கு இட்டுச் செல்வது, மற்ற அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது. அப்போ நீங்கள் வந்து கலை, கலாச்சாரம், விளையாட்டு இது அத்தனையுமே ஆக்கப்பூர்வமானது, மனிதத்திற்கு தேவைப்படக்கூடிய முன்னேற்றத்தை வழங்கக்கூடியது, அல்லது அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, உடல் நலத்தை பாதுகாப்பது. அப்போ நம்முடைய இந்த ஒரு அத்தனை மாற்று விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும்போது ஒன்று அவர்கள் சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள். அப்போது அவர்களுக்கு தாங்கள் மட்டும்

0: எல்லாம் மற்றவருடைய சிந்தனையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு, தாங்களும் ஆக்கப்பூர்வமானவர்களாக மாற முடியும். நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு செய்ய முடியும். எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்புகளுக்கோ இல்லை நம்முடைய சொந்த முன்னேற்றத்திற்கோ நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னவோ, வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ, அதை பற்றி தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். நாம் வந்து இந்த போதையினால் நாம் மாட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதை விட நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது 40 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும், 50 வயதுக்குள் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவுகளை வளர்த்துக்கொண்டால் அந்த இடத்துக்கு போவதற்கு ஒரு வழிமுறை என்ன, அதற்கான மாற்று வழிமுறைகளை ஒரு கலை கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டு சார்ந்த அத்தனை விஷயங்களுமே அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கும், எதிர்காலத்திற்கான துணிச்சலை கொடுக்கும். அப்ப இயல்பாகவே அவர்கள் தங்களுடைய போர்வை போர்த்துக்கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தனி நபர்கள் வந்து வெளியே வருவார்கள். அப்ப இயல்பாக தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொண்டு அவர்களால் சொந்தம் நிச்சயமாக முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும்.
1: நிச்சயமா சார், அதாவது பள்ளிகளில் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் இந்த மாதிரியான விளையாட்டு யோகா கலை கலாச்சார பயிற்சிகள் மூலமாகவும் வந்து அவங்களுடைய கவனத்தை போதை பக்கத்திலிருந்து திசை திருப்ப முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இளையோருடைய நலன் வந்து நல்லபடியாக இருக்கணும், நம்ம நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அரசு வந்து இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. இதில் வந்து மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் சார், இன்னும் ஏற்கனவே எப்படி இருக்குது, இன்னும் முனைப்பு காட்டணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் இந்த போதைப் பொருளுடைய தீமையை வந்து வயதான பெண்மணிகள் கூட இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க, இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி தீமைகள் இருக்குது அப்படின்றத வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு. அப்போது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது, இன்னும் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டணும் அவங்க?
0: நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இதுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மிக அதிகமானது. எந்த குடும்பத்திலும் போனாலும் சரி, அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே முதல்ல அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பழக்கங்களையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாக முறை தவறி போகக்கூடிய இந்த போதை பழக்கத்திற்கு தங்களுடைய மகனோ அக்காவோ தம்பியோ போவதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபேமிலியில் அவனுடைய என்ன சொல்ற ஹெல்த் கார்டன் நம்ம சொல்லுவாங்க, அவங்க தான் குடும்பத்தினுடைய ஒரு ஆரோக்கிய வாசல் அவங்க தான். அந்த ஆரோக்கியத்தை தான் அவங்க தான் அவங்க வந்து பாதுகாவலராக நின்று எது போகணும் எது போகக்கூடாதுன்றெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்போது இயல்பாகவே அவர்களுக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதே கூட அவங்களால தாங்கவே முடியாது. அப்போ என்னன்னா, நாம் இன்னைக்கு இன்னி வரைக்கும் நாம் வந்து நம்முடைய போதையில் பெருமளவு நம்மை காப்பாற்றி இருப்பது என்பது இந்த தாய்மார்கள் தான், ஆண் பெண்கள் தான். எல்லா தரப்புலையும் அவங்க தான் வந்து நிச்சயமாக ஒரு தடையாக இருந்து குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இனியும் சரி, இனிமேலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா, பெண்கள் ஒரு மிகப்பெரிய பங்கை இந்த போதையில்லா இந்தியாவினுடைய முயற்சியில் பெரிய பங்கை அவர்கள்தான் ஆட்டப்போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ஃபேமிலியினுடைய அந்த ஹெல்த் கேர் கேப் கீட்டர்னு சொன்ன மாதிரி, அவர்கள்தான் குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கோ கணவருக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ என்ன மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் எதனால் வந்து துன்பப்படுகிறார்கள், அவர்கள் என்ன விதமான கவலையோடு வருகிறார்கள், அவர்களுக்கு அந்த கவலைக்கான மூல காரணம் என்ன என்பதை உடனடியாக கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் இனிமேலும் ஒரு பணியை செய்ய போகிறார்கள். இந்த போதையை தடுப்பது என்பது இன்றைக்கு அவர்கள் கையில் தான் பெருமளவு இருக்கிறது. யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நம்ம சொல்வதெல்லாம் மன ரீதியான வலிமையை உருவாக்குவதற்கும், இதுல இன்னொரு அடிப்படையான சிக்கல் என்னன்னா, அவர்களுக்கு நம்ம வந்து சந்திக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க வந்து உடனடியாக உடைந்து போய்விடுறார்கள். உடனடியாக வந்து வலிமையோடு அதை வந்து சந்திக்குவதற்கான ஒரு வழிமுறைகள் தெரியாமல் அவர்கள் வந்து இதை மறப்பதற்கான வழியைத்தான் தேடுகிறார்கள். அப்போ நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டுதான் தீர வேண்டும், அதை வந்து தப்பித்து போவது என்பது சாத்தியமில்லை என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கலை கலாச்சாரம் இந்த மாதிரியான அத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்காகத்தான் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ என்னன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விதமான போக்குகளை தங்கள் குடும்பத்தில் யாரிடமேனும் பார்ப்பார்களே ஆனால் அந்த மன வலிமையை உருவாக்குவதற்கான ஒரு பொறுப்பையும் அவர்கள்
1: என்ன தீமைகள், அது தனி நபர்களை எப்படி பாதிக்குது, ஒரு சமூகத்தை எப்படி பாதிக்கிறது, இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை சந்திக்கும், இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்து அரசு வந்து இந்த போதை பொருள் இல்லா இந்தியா அப்படின்ற இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க. 100 வார காலம் வந்து செயல்பட போகக்கூடிய இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து நல்ல ஒரு முடிவை தரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை. சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ச அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக டைகர் வரதாச்சாரியார் இயற்றிய அன்னமே எனத் தொடங்கும் வர்ணம், ஆரபிராகம், ஆதிதாளம்.

அடுத்து பிரணதோஸ்மி தேவம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, நாட்டை ராகம், ஆதிதாளம்.

அடுத்து நன்னு விடைச்சி, தியாகராஜர் கீர்த்தனை, ரீதி கவுளை ராகம், மிஸ்ரச்சாபு தாளம்.

அரங்கசே நிகழ்ச்சியில் சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ச அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்ச அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா.

சாயுதல் செய்யோம், போயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள்.

ஒழித்த அந்த பாடலுடன் காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26.7 டிகிரி செல்சியஸ், மழையளவு 0.2 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 27.4 டிகிரி செல்சியஸ், மழையளவு 0.8 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு

மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வளம். 1 மணி நேரத்திற்கு 60 சாலை விபத்துக்கள் ஓஜி செங்குட்டுவன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கு இளமை அறிவியல் எதிர்காலம் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குபவர் மா கார்த்திக் அவர்கள். 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை பருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் அனிருத் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் மாதவன் அவர்கள் வயலின். கொல்கட்டா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய பிராந்திய மொழிகளில் டிஜிட்டல் வடிவிலான பாடப்புத்தகம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழில் உடலமைப்பில் எலும்புகளின் பங்கு நேர்முகம் பங்கேற்பவர் உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள் அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. நாளை 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மீன் வளர்ப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர் ஏஐ கலாட்டா நாடகம் எழுதியவர் ஏ ரமாகாந்தி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.